0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டிமாதா பேராலய தேர் பவனியில் 1000கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற தண்டுமாரியம்மன் ஆலயத்தில் கம்பம் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவுக்கு வரும் செப்டம்பர் மாதம் மீண்டும் வருகை தருமாறு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கு சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் அழைப்பு விடுத்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம் நேர்களே. நேரம் 6:03. தேச கால வரையறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இறைவா, காரண நீ, கற்றவை நீ, கற்பவை நீ. எங்கும் நிறைந்துள்ள உன் அருளை வேண்டி உன்னடி பணிகின்றோம்.
1: அருள்மணி மாலை
0: நிகழ்ச்சி வாயிலாக நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் கேட்கலாம் டி.எம். சௌந்தரராஜன் இசையமைத்து பாடியுள்ள பாடலை. பாடலை எழுதியுள்ளார் தமிழ் நம்பி.

அகிலம் காக்கும் அகிலாண்ட நாயகியை அனுதினம் பாட பொங்கிடும் அன்பும் மகிழ்ச்சியும் அகத்தினில். நாம் கேட்ட அந்த பாடல் வாணி ஜெயராம் குரலில் ஒலித்தது. நெல்லை அருள்மணி எழுதிய இந்த பாடலுக்கு இசை வீரமணி சோமு. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் உன்னி மேனன் பாடியுள்ள பாடலை. செம்பியா எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை தினகரன். பொது நின்ற பொன்னன் கழல் சரண் புகுவோம் நாமே.

எழுதியிருந்த பாடலுக்கு இசை உபேந்திரகுமார். நேரம் 6:22. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் பி உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடலை. பாடலுக்கு இசை வீரமணி கண்ணன். காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாம்துனை போதும் மறவாதற்கு ஒரு தாழ்வில்லையே.

எஸ் ஜானகி குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். கவிபக்கம் எழுதியிருந்த பாடலுக்கு இசை ஏ ராஜ். வரம் பல தந்திடும் இறைவனின் திருவடிக்கு கருணை மனம் கமழும் தெவிட்டா தமிழ் சொல் மாலை தினம் தினம் சூட்டி பணிந்து கொண்டிருக்கிறோம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 6:33. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் அமிர்தா பாடியுள்ள பாடலை. பாடலை எழுதி இசையமைத்துள்ளார் ரெமி.

விவத்வாதி தமிழகம் 102.3 நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் நம்ம போட்டிருக்க அந்த போஸ்ட்டுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியோட பாடல்கள் எல்லாமே இனிமையாக இருக்குது, இனிய காலை வணக்கம், அதுக்கப்புறம் இந்த நாள் இனிமையாக இருக்கட்டும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி வாழ்த்திருக்காங்க. பிரபாகரன், மதுரை ஷோ, சண்முக சுந்தரம், சின்ன ராஜி, பழனி, சாந்தி, ரமேஷ், மயிலை பட்டாபி, மந்திரமூர்த்தி ஆச்சாரியா, மணலி பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், சூளை ரிஜா, மனோகர், புனையனோடு வண்ணை கணேசன், கமலாவரதன், சோமசுந்தர பிரபு, பழனி கவிதா, ஹேமலதா, தர்மபுரி முருகன், சரவண ராமலிங்கம், கருணாநிதி வீரநல்லூர்லேருந்து, புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை அங்கேருந்து வீரமணி பாலன், மதுரா குளத்தூர் பாலு, முகமது மியான், அன்பு ராணி, இவங்கெல்லாம் இவங்க கூடயே வந்து சவுந்தரராஜன் அங்கே அப்படின்றவரும் வாழ்த்திருக்காங்க. தீக்காரம் அங்கேருந்து, அப்புறம் கண்ணன் பி அவருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை சொல்லி வாழ்த்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு நிறைவாக நாம் கேட்கக்கூடிய அந்த பாடல் கோவை ஜலீல் குரலில் ஒலிக்கவிருக்கிறது. எஸ் எம் முரவத்தலி பாடியுள்ள பாடல் நியாஸ் அகமத் இசையில் கேட்டு எஸ் எம் முரவத்தலி எழுதிய பாடல் கேட்கலாம் நியாஸ் அகமது இசையில்.

0: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி.
1: அருள்மணி மாலை.
0: நேரம் 6:44:30. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளரும் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய தென்பகுதி நாடுகளின் தேவைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் பிரிக்ஸ் கட்டமைப்பு முக்கிய தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோள்களை செயல்படுத்துவது குறித்து புதுதில்லியில் வேளாண் துறை அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகாரிகள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பணித்திறன் பாதிக்கப்படாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யும் நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்தார். உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருந்தாலும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சமச்சீர் உர பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 1657 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் 1,800,000 விவசாயிகள் இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த வேளாண் நிலப்பரப்பில் குறைந்தது 25% இயற்கை வேளாண் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது.

0: இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில், நாட்டில் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் 25% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறக்குமதியின் மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவதாக தெரிவித்தார். அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சனாதனம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பு இதுபோல் பேசியவர்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தாவேகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தில் சனாதனம் குறித்து தாம் பேசவில்லை என்றும், அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்ற கருத்திலேயே பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி மாதா பேராலய தேர் பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த 1000 பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமா முனிவரால் கட்டப்பட்டதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் தேர்பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரியே வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டு தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 35°C ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29°C ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள மாவட்டமாகும். மேலும் இந்த பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டெரித்த கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததோடு குற்றால அருவிகளிலெல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. மேலும் அணைகள் உள்ள இங்குள்ள அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த சூழலில் வானிலை மையம் தென்காசி மாவட்டம் உட்பட 10 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்த நிலையில், திடீரென தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், சாம்பரோடகரை, புளியன்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இருவரிச் செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. அரிவாள் செல் இரத்த

0: நோயை ஒழிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று பயிலரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தருமபுரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி இயக்குநர் தலைமையில் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மருத்துவ தொழில்நுட்ப ஜவுளி பொருட்களின் தரநிலைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தர நிர்ணய அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. எட்டு உங்கள் விருப்பம் கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள். 9:00 கலக்கல் அரங்கம் திரைப்புதிர் விளையாட்டு நிகழ்ச்சி. 10:00 என் கேள்விக்கு என்ன பதில் தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி இது. 11:00 என்றும் இனியவை. 12:00 ரெட்ரோ நேரம். 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ். 2:15 எங்கள் ஸ்டைல் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் குறித்து கேட்கலாம். பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் 2.0. பிற்பகல் 3:00 வர்ணஜாலம். 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சி. மாலை 5:10 பூந்தென்றல். 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6:00 பக்தி மாலை. 6:40 என் விருப்பம். 7:00 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. ஏழு நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல். 8:05 இசையும் நானும். 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.

வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும். இப்படி எண்ணற்ற நிகழ்ச்சிகள் மூலமாக நம்மளை எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பை கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாம் மீண்டும் மீண்டும் எதை செய்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம். எனவே மேன்மையானவற்றை செய்யலாம். ஏனென்றால் மேன்மை என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பழக்கம். இந்த ஒரு நல்ல சிந்தனையோட நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் காலை 7 மணி. உற்சாகமும் சுறுசுறுப்பும் நிறைந்த இந்த காலை வேளையில அந்த உற்சாகத்தை மேலும் மேம்படுத்த ஒரு பாடல் கேட்க போறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில பிரதீப் குமார், கார்த்திகா வைத்தியநாதன் இவங்களா பாடிருக்கக்கூடிய பாடல் யுகபாரதி எழுதியது. திபுனா தாமஸ் இசையில சித்தா என்ற படத்துல இந்த ஒலிக்க வருகிறது இந்த பாடல்.

நல்வாழ்வு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. சமத்துவமின்மையால் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் பெருகி வரும் சவால்களையும் அது குழந்தைகள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தையும் மையப்படுத்துகிறது இந்த கருப்பொருள். இத்தகைய நாள் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு சிறந்த வாய்ப்புகளை உறுதி செய்யும் கொள்கைகளை உருவாக்குமாறு சமூகங்களை ஊக்குவிக்கிறது. எனவே அன்பு கலந்த அற்புதமான குடும்பத்தை காப்போம். வலுவான குடும்பங்கள் வலுவான சமூகத்திற்கு வழிவகுக்கும்.

0: யோன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
2: வாய்ப்பு அமையும் போதெல்லாம் எங்கேயாவது எனக்கு வேலைகள் சின்ன சின்ன கேப் கிடைக்கும் போது கார் பயணங்களில் இங்கிருந்து ஒரு 20 நிமிஷம் கார் பயணம்னா கூட ஏதாவது படிப்பேன். 70s முன்னாடி வந்த இலக்கியங்கள் நிறைய படிப்பேன். 60s முன்னாடி வந்தது புதுமை பித்தன பாரதியார். இன்றைக்கும் நான் கம்பனை படிச்சு ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு கலர் அவர் காட்டிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயம் புரியுது நம்மளுக்கு. மெச்சூரிட்டி வர வர வர அலடா அலடா இவ்வளோ இருக்கா இவ்வளோ இருக்கா அது படிச்சு முடிக்கிறதுக்கு ஆயுள் போதாது.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நேரம் 7:10.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் இரும்பு என்ற படத்திலிருந்து ஒரு பாடல். மேகினா சுமேஷ் பாடியுள்ள பாடல் இது. பாடலை எழுதியிருக்காங்க சுரேஷ் ஜி அருண்ராஜ், பாடலுக்கு இசை அருண்ராஜ்.

இந்த பாடல் வந்து தற்போதைய நம்ம வீட்டோட நிலைமையை சொல்றதை நம்மளால தவிர்க்க முடியல, இல்ல அந்த நினைப்பு நமக்கு வந்துட்டே தான் இருக்கு. ரொம்ப இனிமையான ஒரு பாடல் கேட்டோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில நம்ம கேட்டுட்டு இருக்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னிடம் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:14:30. இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழ் செய்தி அறிக்கை தான் நம்ம கேட்க போறோம். அந்த செய்தி அறிக்கைக்கு பிறகு மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணையலாம். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் பிரதமர்

0: இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். இருதரப்பு விவகாரங்கள், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு சர்வதேச விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ரீம் பின்த் இப்ராஹிம் அல் ஹாஷ்மி கூறியுள்ளார். இரு நாடுகளும் நீண்ட காலமாக நல்லுறவை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக பிரதமர் நெதர்லாந்து செல்ல உள்ளார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் குட்டனுடன் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். மூன்றாம் கட்டமாக 17ஆம் தேதி ஸ்வீடன் செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டர்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அங்கு ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை கூட்டத்திலும் இரு தலைவர்களும் உரையாற்ற உள்ளனர். 4வது கட்டமாக 18ஆம் தேதி நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நாட்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஜோன்ஸ் கஹாருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். 5ஆம் கட்டமாக 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் இத்தாலியில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலானியுடன் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியா மேட்ரல்லாவுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் நாக்பூரில் சிலை திறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா சமரசமற்ற கொள்கைகளை பின்பற்றி வருவதாக கூறினார். 2016ஆம் ஆண்டில் துல்லிய தாக்குதல், 2019ஆம் ஆண்டில் பாலாகோட் தாக்குதல், கடந்த ஆண்டில் ஆபரேஷன் சிந்தூர் போன்றவை நமது பாதுகாப்பு படைகளின் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா அமைதியையே விரும்புவதாகவும் ஆனால் அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதாகவும் அவர் கூறினார். பாரம்பரியத்துடன் வளர்ச்சி என்ற நோக்கத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் முக்கிய தலைவர்களுக்கு சிலைகளும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்படுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மீன்வளத்துறையில் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் மீன்வளத்துறையில் ஏற்றுமதியை அதிகரிக்க அத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைந்து பணியாற்றி வருவதாக கூறினார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த மீன்வள ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் ஏற்றுமதியை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் தமது அமைச்சகம் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். அந்தமான் நிகோபர் மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ள சூறை மீன் போன்ற அதிக மதிப்புள்ள மீன்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார். சிங்கம் மற்றும் புலிகளை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் கிர் பகுதியில் சிங்கங்கள் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச புலிகள் கூட்டமைப்பின் மாநாடு புதுதில்லியில் June 1 மற்றும் 2 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 95 நாடுகளைச் சேர்ந்த 400 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார். சிங்கம், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி உள்ளிட்ட விலங்குகளின் பாதுகாப்பு தொடர்பாக இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் சிங்கங்களின் எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பஸ்வன் கூறியுள்ளார். லேயில் இது தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர் இத்துறையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க அரசு பல்வேறு கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உணவு பதப்படுத்துதல் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவு இந்தியா மாநாடு மூலம் அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிராக் பஸ்வான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சூரிய சக்தி

0: மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய மின்னணுவியல் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 200 மெகாவாட் சூரிய மின்சக்தி ஆலையை நேற்று அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பசுமை எரிசக்தி தொடர்பான இலக்குகளை அடைவதில் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, அணுசக்தி மற்றும் கடல்சார் எரிசக்தி அமைப்புகள் முக்கிய பங்காற்றும் என்று அவர் கூறினார். புதை படிவமற்ற மின்சக்தி உற்பத்தியில் நாடு தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி சூழலில் மத்திய மின்னணுவியல் நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். 1979 இந்த நிறுவனம் முதலாவது சூரிய மின் உற்பத்தி அமைப்பை நிறுவியதை அவர் சுட்டிக்காட்டினார். அணுசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் அணு மின்சக்தியை மேலும் அதிகரிக்கும் என்று திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தேசிய தேர்வு முகமை, CBSE உள்ளிட்டவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர். எந்தவித சிக்கலுமின்றி நீட் மறுதேர்வை நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளது. 200 காயமடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சம்பவ இடங்களுக்கு சென்று நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 14 இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவின் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லியின் சில இடங்களில் இன்று அதிகாலை பலத்த காற்று வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நகரின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தஹியா தங்கப்பதக்கம் வென்றார். மகாவில் நடைபெற்ற போட்டியில் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் வியட்நாமின் தை புவாங்கை வென்று அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்புக்கு 200 எடுத்தது. 201 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 4 இழப்புக்கு 205 எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:15. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட ஃபேஸ்புக் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், பாடல்கள்லாம் அருமையா இருக்கு, இனிய காலை வணக்கம், இந்த நாள் நல்லா இருக்கட்டும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பதிவிட்டிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி அப்படின்றவர், அப்புறம் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், சூளை ரீஜா மனோகரன், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி, பொன்னியின் உடுவண்ணை கணேசன், கமலாவர்தன், ஆர் ரமா, சோமசுந்தர பிரபு, பழனி கவிதா, ரங்கராஜன், சௌந்தரராஜன் தீக்காரம் அங்கேருந்து பதிவிட்டிருக்காங்க, புழுவப்பாளையம் ஆனந்த முருகன், ஹேமலதா, தர்மபுரி அங்கேருந்து முருகன், சரவணர் ராமலிங்கம், அன்டனிராஜ் காட்டுப்பக்கத்திலேருந்து, மேலப்பேடு தயாளன், கருணாநிதி வீரநல்லூர்லேருந்தும், புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன் அவரும், அதுக்கப்புறம் முகமது மியான், மதுரா கொளத்தூர் பாலு, மயிலை பட்டாபி, கண்ணன் பி, NMB நச்சுப்பிள்ளை அப்படிங்கிறவரும், அதுக்கப்புறம் அன்பு ராணி.

அவங்களும் பதிவிட்டிருக்காங்க. விச்சூர் ராஜ் ராஜ்குமார் அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. எல்லாருக்குமே நல்ல ஒரு காலை வணக்கம் அப்படின்றதையும் பதிவிட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் ஜெயிலர் படத்தில் என்ன ஒழுக்கத்துக்காக இருக்குது. ஷில்பா ராவ் அனிருத் ரவிச்சந்தர் பாடியிருக்கக்கூடிய பாடல், அருண் ராஜா காமராஜா எழுதின பாட்டுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர்.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட

0: சம்பவங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
1: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
2: நேர்மேல்மணி 31:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் என்ன அப்படின்னு தான் நம்ம ஆர்வமா இருப்போம் இல்லையா. ஜப்பான் படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம். கார்த்தி பாடிருக்கக்கூடிய பாடல், கூட பாடிருக்காங்க இந்திரவதி சௌஹான், அருண்ராஜா காமராஜ் எழுந்த பாட்டு, பாட்டுக்கு இசை ஜி வி பிரகாஷ் குமார்.

நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் நம்ம ஒரு க்வெஸ்டின் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் தற்பொழுது எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நம்மளோட கமெண்ட்லேயே நீங்கள் போடலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் டக்கர் என்ற படத்தை இருந்தால் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித் ஸ்ரீராம், கௌதம் வாசுதேவ் மேனன், மால்வி சுந்தரேசன் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. கு கார்த்திக் என்ன பாட்டுக்கு இசை, நிவாஸ் கே பிரசன்னா.

0: She's everything about her, my... I don't know what to say. It's just everything about her. Now it's not her face. It's beyond that.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

கடைசி உலகப்போர் என்ற படத்தில் தான் நம்ம பாடல் கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடல் ரகோ ஹிப்ஹாப் தமிழா பாடியிருந்த பாடல். பாடலுக்கு இசையும் ஹிப்ஹாப் தமிழா தான். பாடல் எழுதியிருந்தாங்க விக்னேஷ் ஸ்ரீகாந்த். நம்ம போட்டிருந்த கேள்வி, தமிழ்நாட்டில் தற்பொழுது எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம். அதற்கான பதில் வந்து 4. இந்த பதில நிறைய பேர் இங்கே வந்து பதிவிட்டிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி நம்ம சொல்லிக்கிறோம். தமிழ்நாட்டில் தற்பொழுது மொத்தமாக 4 சர்வதேச விமான நிலையங்கள் செயல்பாட்டில் இருக்கு. பிரமிளா தமிழ் செல்வன் அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை இங்கெல்லாம் இருக்குது இந்த மாதிரியான சர்வதேச விமான நிலையங்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க ஆண்டனி ராஜ், அவருமே கரெக்டான ஒரு பதில் தான் பதிவிட்டிருக்காங்க. செந்தில், விஆர் செந்தில் அப்படின்றவர் நிகழ்ச்சிக்காக ஒரு படம் ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களுமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பாபு முளக்காடு நிகழ்ச்சியில் இணைந்து பதிலையும் பதிவிட்டிருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அன்புராணியும் அதே மாதிரி தான். மதுரை ஷோ சண்முக சுந்தரமும் அதே மாதிரி தான். நேரம் 7:45.

யார் யாரெல்லாம் பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராமகிருஷ்ணன் குழும கொண்டான் அவருமே வந்து சரியான ஒரு பதில் பதிவிட்டதுக்காக அவர் வந்து 4 சர்வதேச விமான நிலையங்கள் செயல்பாட்டில் உடனே அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. சமுன்னி கேஎம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. கீதா ராஜகோபாலன் ஆன்சர் வந்து 4 பதிவிட்டிருக்காங்க. வீரதுரை அவருமே பதிவிட்டிருக்காங்க, அவங்களுடைய பதிலும் சரிதான். ஆரணி, பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, அப்புறம் வந்து மாலினி தேவி அருணாச்சலம், இவங்க ரெண்டு பேருமே சரியான பதிலில் வந்து பதிவிட்டிருக்காங்க. பாலா ஜெயாச்சந்தர் அவர் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க, சைதா இல்லை சைதையிலேந்து அப்படின்னு போட்டிருக்காங்க. நிகழ்ச்சியுடைய ஆரம்ப பாடலே அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி ராஜா மாணிக்கம் அப்படின்றவர், கோபி அப்படின்றவர் வந்து பதிவிட்டிருக்காங்க.

நிகழ்ச்சி அருமையான பாடல்கள்லாம் ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பாலா ஜெயச்சந்திரன் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் அவருமே நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலாக சரியாக சொல்லியிருக்காங்க. சிவன் அருண் அவருமே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்டாளம் ஜலீல் அப்துல் ஜலீல் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அவருமே கூட நல்ல ஒரு ஆன்சர் தான் போட்டிருக்காங்க. அஸ்வினி நாகராஜ் அவருமே வந்து நான்கு விமான நிலையங்கள் செயல்பாட்டில் உள்ளன அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க. சூலி ரீஜா மனோகர் அவர் ஏழு கிணறு அபுதாஹிர் அப்படின்றவர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அப்புறம் வந்து செல்வ கிருஷ்ணா நான்கு சர்வதேச விமான நிலையங்கள் செயல்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்துலேருந்து பதிவிட்டிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவருமே அதே மாதிரி தான் கரெக்டான ஒரு ஆன்சர் தான் பதிவிட்டிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி அவங்களும் நம்மளுடைய கேள்விக்கான பதில ரொம்ப அழகாக பதிவிட்டிருக்காங்க, சரியாகவும் பதிவிட்டிருக்காங்க. கண்ணன் பி அதுக்கப்புறமா வந்து அவரும் ஆன்சர் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் வெப்பேரி அங்கேருந்து சி கே என் அவர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. சிவகம் சௌந்தரராஜன் அவருமே வந்து பதிலும் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா அவங்க வந்து ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு ஏற்றிருக்காங்க. இப்படி பதில் சொன்னவங்க நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டவங்க எல்லாருக்குமே நம்மளோட வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். காதலிக்கு நேரமில்லை என்ற படத்தில் தான் பாடல் ஒழிக்கப் போகிறது. ஏ ஆர் ரஹ்மான் தி பாடியிருக்காங்க இந்த பாடலை. விவேக் இந்த பாட்டுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: செவியோரம் சுகராகம், இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நம்மளோட ஃபேஸ்புக் கேள்விக்கான பதில பூலோபாளையம் ஆனந்த முருகன் அவருமே சொல்லியிருக்காங்க. எம் சங்கர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் செவிக்கு இதமாக இருந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளத்திலிருந்தும், பொன்னியம் நடு வண்ணை கணேசன் அவர் ஆன்சர் வந்து பதிவிட்டிருக்காரு. செந்தில்குமரன் நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காங்க. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: நேரம் 7:59, 35 நொடி. இன்னும் சில நொடிகளில் நம்ம 8 மணிக்கான செய்தி சுருக்கம் தான் கேட்க போகிறோம்.

0: எட்டு மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.77 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர்

0: அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக வூஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமது அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நேரம் பொழுது 8:02. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. செவிகளின் வழியே ஊடுருவி மனதின் கவலைகளை போக்க வல்லத இசை. அத்தகைய இசையால் நாம் இணைகிறோம். கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி, அதாவது கடிதம் வழியாக நீங்கள் கடிதங்களை எழுதி உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக காத்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் பாடல் யாருடைய விருப்பத்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். திருநின்றவூர், நியூ காந்தி நகர், கோட்டீஸ்வரன், இந்துமதி, ஸ்ரீமதி, தாருண்யா, மயிலாப்பூர் சத்யநாராயணன், வெற்றி செல்வி, சாதனா, திருவல்லிக்கேணி நாராயணன், மோகனலட்சுமி, தமிழரசி, அவந்திகா, அக்ஷயா, விம்கோ நகர், சூசை ராஜா, சிவாஜி ராஜா, சிவாஜி குணசேகரன், திருநின்றவூர் நடுக்குத்தகை தீனதயாளன், கலையரசி, தெய்வதர்ஷினி, திவ்யா.

இருக்கீங்க இல்லையா. ஸோ நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் பாடல் யாருடைய விருப்பத்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். திருநின்றவூர், நியூ காந்தி நகர், கோட்டீஸ்வரன், இந்துமதி, ஸ்ரீமதி, தாருண்யா, மயிலாப்பூர் சத்யநாராயணன், வெற்றி செல்வி, சாதனா, திருவல்லிக்கேணி நாராயணன், மோகனலட்சுமி, தமிழரசி, அவந்திகா, அக்ஷயா, விம்கோ நகர், சூசை ராஜா, சிவாஜி ராஜா, சிவாஜி குணசேகரன், திருநின்றவூர் நடுக்குத்தகை தீனதயாளன், கலையரசி, தெய்வதர்ஷினி, திவ்யதர்ஷினி, ஜமாலியா ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபூப், ஃபர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷாபாய், பெரம்பூர் MH ரோடு ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராஃபி பாய். இந்த நேர்களோட விருப்பத்தில் வரப்போகிற பாடல் சின்மயி ஆனந்த் அரவிந்தாக்ஷன் பாடியிருப்பது. விக்னேஷ் ராமகிருஷ்ணா அவங்க எழுதின பாடலுக்கு இசை சித்து குமார். பாடலோட படம் ஆரோமலை. கேட்கலாமா பாட்டு?

0: ஸ்ரீராம் சர்மா.
1: வாய்ப்பு அமையும் போதெல்லாம் எங்கேயாவது எனக்கு வேலைகள் சின்ன சின்ன கேப் கிடைக்கும் போது கார் பயணங்களில் இங்கிருந்து ஒரு 20 நிமிஷம் கார் பயணம்னா கூட ஏதாவது படிப்பேன். 70s முன்னாடி வந்த இலக்கியங்கள் நிறைய படிப்பேன். 60s முன்னாடி வந்தது புதுமை பித்தன் பாரதியார். இன்றைக்கும் நான் கம்பனை படிச்சு ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு கலர் அவர் காட்டிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயம் புரியுது நம்மளுக்கு. மெச்சூரிட்டி வர வர வர அலடா அலடா இவ்வளோ இருக்கா இவ்வளோ இருக்கா. அது படிச்சு முடிக்கிறதுக்கு ஆயுள் போதாது.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

நிகழ் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

0: முழுமையான கொண்டாட்டத்தோட கேட்டுட்டு இருக்கோம். உங்கள் விருப்பம் நேரம் போய் 8:10.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: ஓகே, உங்கள் விருப்பத்தில் அடுத்து யாருடைய விருப்பத்தில் பாடல் வரப்போகுது அப்படின்னா, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஹேமபிரியா, துர்வா ரவிக்குமார், தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ் நிஷா. இந்த நேர்களோட விருப்பத்தில் வரப்போற இந்த பாடலோட படம் 3BHK. ஹரிச்சரனோட குரல்ல ஸ்ரீ கணேஷோட பாடல், அம்ரித் ராம்நாத் அவங்களோட இசையமைப்பில் கேட்கலாம்.

நேரம் பொழுது 8:15. இது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட கானங்கள் காற்றோடு கலந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது, உங்களின் இனிமையான பெயர்களோடு கூட. இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் பராசக்தி. இந்த படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசை மீது பாடியிருப்பது ஜெயஸ்ரீ மதிமாறன் எழுதிய பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி இமை தருண் நட்சத்திரா, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள், சாய்ராம் நகர் சங்கர நாராயணன் ஷேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி, புரிசை தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன், மேல் ஆவதம் பார்த்திபன் ஜெயவேலு, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கீழ் விஷாரம் செல்வம் வள்ளி திலீப் யாமினி.

விருப்பத்தில் இனி யாருடைய விருப்பத்தில் பாடல் வர இருக்கிறது என்று கேட்டால், திருமழிசை குண்டுமேடு சுசீலா, ஜெராக்ஸ் கடை நடராஜன், திருமழிசை ஜெகநாதபுரம் அமுதா, டெய்லர் செல்வம், மாதவரம் வாவூசி திரு பத்மாசினி ஜெய்பால், சிங்காதிவாக்கம் கேசவன், மருதம் ஜெய்பால் ருக்கு, குணகரம்பாக்கம் கண்ணையன் மகேஸ்வரி, அமரம்பேடு ஆண்டியப்பன், காச்சாம்பாக்கம் காளியப்பன் கோவூர் கோவிந்தப்பன், நெமிலி அரசன் ஆண்டாள், புளியமங்கலம் சித்திரை பெருமாள். இந்த நேயர்களின் விருப்பத்தில் வரும் இந்த பாடல் தங்கலான் இந்த படத்திலிருந்து. சியான் விக்ரம், சிந்தூரி விஷால், மதிச்சியம் பாலா, சுகந்தி இவர்களின் குரல்களில் உமாதேவியின் பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில்.

0: 102.3 FM.
1: உங்கள் விருப்பத்தில் இனி வரவிருக்கும் பாடல் புஷ்பா டு த ரூல். இந்த படத்திலிருந்து திருமழிசை ஜெகநாதபுரம், ஸ்வாதி, நவீன் குமார், காட்டுப்பாக்கம் இலக்கியா, காவ்யா, எழில், ஓவியா, வீரபாண்டி, ராணி, செந்தில்குமார், மணலூர்பேட்டை ராஜேஸ்வரி, லக்ஷ்மி, காயத்ரி, விஸ்வநாதன், குப்பம்மாள், வேலாயுதம், திருமழிசை மார்க்கெட், கீர்த்தீஸ்வரன், ரித்திகா, கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி, பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித் இந்த நேயர்களுக்காக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் ஸ்ரேயா கோஷல் பாடியிருப்பது. விவேகாவின் பாடலுக்கு இசை தேவி ஸ்ரீபிரசாத். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:26. இது உங்கள் அபிமான விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.

ding dang ding dang ding dang ding dang ding dang ding dang.

0: உங்கள் விருப்பத்தில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் பொழுது 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: உங்கள் விருப்பத்தில் இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளிர். இந்த படத்திலிருந்து வரவிருக்கிறது. பரமக்குடி அலங்காரராஜ், அந்தோனி, மெர்சி, ஜெர்வின். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன். உடன்குடி நூருதீன், இஸ்மத், இஃப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனு, ஷிபா. அயப்பாக்கம் அபர்ணா நகர் மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜித்தின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன். இவர்களுக்காக வரும் இந்த பாடல் மால்வி சுந்தரேசன் பாடியிருப்பது. மோகன் ராஜன் பாடலுக்கு இசை நிவாஸ் கே பிரசன்னா. கேட்கலாமா?

நேரம் பொழுது 8:34 30 நொடி. உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் சக்தி ஸ்ரீ கோபாலன் விஜய் யேசுதாஸ் பாடியிருப்பது. விவேகாவின் பாடலுக்கு இசை ராஜேஷ் முருகேசன். வசந்த முல்லை இந்த படத்திலிருந்து வரவிருக்கும் இந்த பாடல். குறுக்காத்தூர் ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், யுவனேஷ், கன்னியப்பன், இந்திராணி, புனிதா, செய்யார் அண்ணாமலை, வாசுகி, தணிகைவேல், காயத்ரி, சஞ்சனா, ரட்சன், ஆரணி, மாமண்டூர், திருநாவுக்கரசு, கலாவதி, கோபி, சுமதி, யோகானந்தன், வடமணப்பாக்கம், பவனேஷ், பாவனா, லட்சுன், அகிலன், அபிநயா, முருகன், ஞானப்பிரகாசம், ரேகா, மதுரவாயல், வேல்நகர், கதிர்வேல், சென்னை பாடி ரவி, கலவை மேல்நெல்லி, விஜயன், சிங்காட்டூர், அம்மா சின்னம்மாள், மதுரவாயல், ரோஸ் இந்த நேயர்களுக்காக.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 8:40. இசை கொண்டாட்டமா இனிமையான பாடல்கள் உங்கள் விருப்பத்தில் உங்களோட இனிமையான பெயர்களோட கூட கேட்டுட்டு இருக்கோம். இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் கபில் கபிலன் சின்மை.

இவங்க பாடியிருக்கிறது. விவேக்கோட பாடலுக்கு இசை சாம் சிஎஸ் தக்ஸ். இந்த படத்திலேருந்து வரப்போகிற இந்த பாடல் திருவண்ணாமலை சரவணன், கனிமொழி, மணலூர்பேட்டை வெங்கடேசன், தேன்மொழி, புகழேந்தி, கண்டாச்சி மங்கலம் சரவணன், அமுதா, கார்த்திகா, கஞ்சனூர் குமாரசாமி, மேட்டூர் கலைச்செல்வி, காட்டேரி அம்மன் கோவில் கோவிந்தராஜு, காளி மலர்கொடி, சென்னை சிங்கர் சிவராமன், நாகராஜ், தியாகதுருவம், குப்புசாமி, கஸ்தூரி, ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி. இந்த நேர்களின் விருப்பத்தில்

நேரம் பொழுது 8:45. உங்கள் விருப்பத்தில் இனி நாம் கேட்கவிருக்கும் பாடல் ராவண கூட்டம். இந்த படத்திலிருந்து சென்னை 17 ஜெயஸ்ரீ, ஜெயந்தன், ஜெய் ஸ்ரீதரன், கண்ணம்பாளையம், விஎஸ்வி நகர், சாரதி ராஜா, சந்தோஷம், பொன்னம்மாள், கோபால், ராஜு, வேப்பம்பட்டு ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், பட்டாளம், அப்துல் ஜலீல், காரைக்கால் நச்சுப்பிள்ளை, கூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மேலப்பேடு தயாளன், மந்தவெளி விநாயகம், பரமக்குடி அலங்காரராஜ், ஸ்ரீராம், இளையான் குமாரப்பா. இந்த நேயர்களுக்காக யாசன் நிசார், வந்தனா ஸ்ரீனிவாசன் இவர்கள் குரல்களில் கார்த்திக் நேதாவின் பாடல், ஜஸ்டின் பிரபாகரன் அவருடைய இசையில் இந்த பாடல் ராவண கூட்டம் படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடல் வரும் நேரம் 8:46.

0: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: உங்கள் விருப்பத்தில் பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் வந்து 8:50 நொடியாயிச்சு. இது உங்கள் அபிமான விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோட, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்களோட இனிமையான பெயர்களோட கூட கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் இல்லையா? சரி, நீங்கள் கேட்டுட்டு உங்களுடைய பதிவுகள்லாம் கூட போட்டிருக்கீங்க நம்மளுடைய விவத் பாரதி தமிழ் பண்பலை

102.3 இந்த முகநூல் பக்கத்தில். அது ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். சூழலி ரீஜா மனோகரன் அவங்க வந்து வாழ்த்தும் நெஞ்சம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, வருகன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து எங்கள் விருப்ப பாடலை ஆவலோட கேட்க காத்துட்ருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், பட்டாளம் அப்துல் ஜலீல் இவங்கெல்லாம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அழகாக ஒரு போஸ்டர் வழக்கம் போல பண்ணை போட்டிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் அவங்க வந்து வணக்கம் சொல்லிட்டு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நடத்த வந்திருக்கீங்க, வருக வருக அப்படின்னு சொல்லி வரவேற்கிறதோடு இல்லாமல் முதல் பாடலை எப்படி வந்தாயோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னாடி வந்து நீங்கள் இந்த பாட்டை போட்டது ரொம்ப கச்சிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கைத்தட்டல். பழனி அவங்க வந்து ஒரு பூங்கொத்து. பட்டாளம் அப்துல் ஜலீல், சில வாரங்களாக என்னுடைய கடித மலர்களே வரலைங்க, நான் வந்து 200 கடிதங்களுக்கு மேலே எழுதி காத்துட்ருக்கேன், ஆவண செய்யவும் தொடர்ந்து கடிதங்கள் வரும் அப்படின்னு சொல்லி அவளோட காத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பதிவு. சரி, இப்போது உங்கள் விருப்பத்தில் அவங்க விருப்ப பாடல் வரணும் அப்படின்னா சில விஷயங்கள் நாம் அவங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம், அதை கேட்டுடலாமா என்னென்ன?

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின் விருப்பம்.

0: எல்லோருடைய விருப்பப்பாடலும் வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கடைப்பிடிச்சா கண்டிப்பாக அவங்களுடைய விருப்பப்பாடலும் வரும், சரிங்களா? பாலகிருஷ்ணன் அவங்க வந்து ஆர்ஜி அனுராதா அவங்களுக்கு காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரோசையா அவங்களும் வந்து இன்னைக்கு சிறப்பு நாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ் இவங்க எல்லாமே வணக்கமும் வாழ்த்தும். முகமது மியான் அவங்களும் வந்து ஒரு பூவோட வாழ்த்து. செங்கல்பட்டு ரமணி வில்வம், சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. என்.எம்.பி. நச்சுப்பிள்ளை அவங்க வந்து காரைக்கால் நிரவி அந்த இடத்துலேருந்து அவங்க அவங்க குடும்பத்தோட கேட்டுட்டு இருக்காங்களாம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்களும் வந்து நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், மதுரை சோ சண்முக சுந்தரம் இவங்க எல்லாமே வாழ்த்தியிருக்காங்க. மீனா திருநெல்வேலி, காலை மழை அன்பான வணக்கம், ஓ மழை பெய்யுது போல இருக்கு திருநெல்வேலியில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நாமக்கல் செல்வராஜ், அப்புறம் வந்து எஸ்.எம். முத்துக்குமரன் வில்லிவாக்கம் அந்த இடத்துலேருந்து உங்கள் விருப்ப பாடலை கேட்டுட்டு இருக்கோம். இனி அடுத்து வரும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து நானும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்க ஆவலாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சாந்தி ரமேஷ், அப்புறம் வந்து பட்டாளம் அப்துல் ஜலீல், ஹேமலதா இவங்க எல்லாமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும்.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

ஓகே, நேரம் வந்து 8:55:35 ஆயிடுச்சு. இப்போ உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போகிற பாடல் யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலுக்கு விருப்பம் விருகம்பாக்கம் சந்திரசேகரன் அமுதா, சிந்து பூந்திரை, சிந்து பூந்திரை எம் எஸ் கண்ணன், ஆசை கண்ணன், அயன்புரம் சத்யநாராயணன், பமல் ஜோதி அன்பு, திருநின்றவூர் நடுக்குத்தகை தீனதயாளன், திருவல்லிக்கேணி நாராயணன் தமிழரசி, திட்டுக்குடி செல்வராஜ், தீநகர் விஜயபார்த்தன் ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக் கார்த்திக், ஜெயலட்சுமி பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன் மாலதி ஆதித்யா,

அம்மாப்பேட்டை லோகநாதன், பிரேமா தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித் இந்த நேர்களுக்காக அமரன் படத்திலேருந்து இந்த பாடல். கார்த்திக் நேதாவோட பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன் இவங்களோட குரல்களில் வரப்போகிறது இந்த பாடல்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேரம் பொழுது 8:59. 40 நொடி. இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது 9 மணிக்கான செய்தி சுருக்கம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.77 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டு

0: 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் பொழுது 9:02:30. இப்பொழுது நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: கலக்கல் அரங்கம்.

கலக்கல் அரங்கம் நேயர்களாகிய நீங்கள் தான் வந்து கலக்க போறீங்க இதில். ஏன்னா திரைப்புதிர் தான் இதில் இடம்பெற இருக்கு. நீங்க தொலைபேசி வழியே வந்து உங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகள், திரைப்பட பாடல்கள் தொடர்பான கேள்விகள், திரைப்படம் தொடர்பான கேள்விகள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க தொலைபேசி வழியே வரணும்னா என்ன பண்ணணும்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2952 0853 இது ஒரு எண், 2838 9871 இது ஒரு எண். இரண்டு எண்கள் உங்களுக்காக இருக்கு, ரெண்டுல ஏதாவது ஒரு எண்ணில் நீங்க வரலாம். ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். நிறைய பாடல்கள் நம்ம கேட்குறோம், நிறைய படங்கள் நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் அப்படி நமக்கு நினைவில் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படி பின்னோக்கி அப்படி திரும்பி பார்த்து அப்படி ஜாலியாக அப்படி விளாடலாம். சரியா, இப்போது இந்த பாட்டு கேளுங்க. பாட்டிலேருந்து தான் உங்களுக்கான கேள்வி ஒளிஞ்சிட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னா, ஆட்டோ ராஜா படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு, இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் பாடியிருக்கக்கூடிய பாடல், புலமை பித்தனோட பாடல் இது. இந்த பாட்டு கேளுங்க, உன்னிப்பாக கேளுங்க, கவனித்து கேளுங்க. ஏன்னா நிறைய பாடல்கள் நீங்கள் கேட்குறீங்க, எல்லாமே உங்களுக்கு மனப்பாடம் அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தால் இதை கேட்டுட்டு அதுலேருந்து நாம் அது தொடர்பான ஒரு கேள்வி நம்ம வச்சிருக்கோம், கேட்கலாம். சரியா, பாட்டு இப்போ வருது, கேட்கலாம்.

இந்த பாட்டு கேளுங்க, உன்னிப்பாக கேளுங்க, கவனித்து கேளுங்க. ஏன்னா நிறைய பாடல்கள் நீங்கள் கேட்குறீங்க, எல்லாமே உங்களுக்கு மனப்பாடம் அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இதை கேட்டுட்டு அதுலேருந்து நாம் அது தொடர்பான ஒரு கேள்வி நம்ம வச்சுருக்கோம், கேட்கலாம். சரியா, பாட்டு இப்போ வருது, கேட்கலாம்.

என் கைகளே, சிந்தித்தேன் செந்தூர இதழ்களே, சிந்தித்தேன் பாய்கின்ற உறவேன்.

0: ரிப்பீட் பண்ணுங்களா மேடம்.
1: என்னங்க புரியல?
0: அந்த கேள்வியை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்களேன்.
1: இன்னும் சொல்லவே இல்லையே கேள்வி.
0: சந்தோஷத்துல இருக்கிறேன்.
1: அப்படியா, சரி கேட்டுடலாமா? அதாவது தமிழ் இலக்கியத்துல வரக்கூடிய ஒரு மலர், அந்த மலரோட பேர் இதுல ரொம்ப அழகா செங்காந்தல் மலர். எப்படி அப்படியே கரெக்டா சொல்லிடுமா?
0: இல்ல நீங்க கேள்வி கண்டுபிடிச்சீங்க. ஒவ்வொரு லைனா அந்த அடி எனக்கு கேட்டுக்கிட்டே வர மேடம்.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. செங்காந்தல் மலர் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க அவங்க. கையென்றே செங்காந்தல் மலரே, நீ சொன்னால் நான் நம்பவோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பாடுவாங்க. இந்த செங்காந்தல் மலர் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய தமிழகத்துக்கு ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மலர். இது மலைப்படுகாடாம்ல தீயின் அன்ன உன் செங்காந்தல் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, நெருப்பு போன்ற சிவப்பு நிறமா அந்த பெண்களோட விரல்களுக்கு ஊமையா அவ்வளோ அழகா சவசவன் இருக்கும் அந்த பெண்ணோட விரல் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படுது. நிறைய இடங்கள்ல வந்து இது காந்தல் அப்படிங்கிற பேர்ல நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு. ஸோ அதைதான் நம்ம இன்னைக்கு கேட்டிருந்தோம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய அந்த பாடல்களையும் அதை எப்படி அழகா எடுத்து சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பா தான் நம்ம இதை சொல்றோம். செங்காந்தல், கோடல், தோன்றி, கார்த்திகை பூ, கண்வலி பூ, கலப்பை கிழங்கு, இப்படி பல்வேறு பெயர்கள். ஃப்ளேம் லில்லி அப்படின்னும் இதுக்கு பேர் இருக்கு. சரி, இதே பாட்டுல இருந்து இன்னொரு கேள்வி கூட நம்ம கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
2: வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் நல்லா இருக்கும் சந்திரசேகர். இதுலயே வந்து இந்த பாடல்லயே பாத்தீங்கன்னா முக்கணிகள்ல ஒன்று, அதனுடைய வகை இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. என்ன அது அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு?
2: முக்கணியில ஒரு வகை இந்த பாட்டுல குறிப்பிட்டிருக்காங்க.
1: ஆமா ஆமா, முக்கணிகள்ல ஒன்று, அதனோட வகை வருது அதுல.
2: மேம் வாழை, மேம் வாழைப்பழம.
1: வாழைப்பழம் எப்படி வருது, என்ன வரியில வருது, என்னவா வருது?
2: எங்கயோ கேட்ட ஞாபகமா இருக்கு,
1: கேட்டது இருக்கு
2: பாட்டுல.
1: சரி ஓகே, தேங்க்யூ.
2: ரகோன்னு தெரியல, ஆனா வாழைங்கிற மாதிரி தான் தோணுது.
1: தோணுது உங்களுக்கு. சரி, அடுத்த நேரத்தை கேட்கலாம்.
2: நன்றி
1: நன்றி. அதாவது முக்கணிகள்ல ஒன்று வாழைன்னு சொல்லிட்டாங்க, அதுல என்ன வகை வாழை, இதுல வந்து எவ்வளவு அழகா அந்த வரிகள்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நீங்களும் கூட சொல்லலாம். 2952 08 53 இது ஒரு எண். 2838 98 71 வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
3: அண்ணாநகர்ல இருந்து மாலிதே பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க. இப்ப நீ சொன்னால் நான் நம்பி விடவோ அப்படி வரும். மறு வேலை பாப்பீங்க. ஓகே, சூப்பரா ஒரு அழகான
3: நல்ல வர்ணனை, நல்ல பெண்கள் வர்ணனை எவ்வளவு அழகா கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா?
1: அந்த அந்த ஆலாபனை அவ்வளவு அழகா இருக்கும். அந்த இளையராஜாவோட எஸ் ஜானகி இணைந்து வர்றது ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப நன்றிமா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி
1: நன்றி நன்றி. அழகா சொல்லிட்டாங்க. ஏன்னா பாட்டு வரிலாம் எங்களுக்கு அப்படி அப்படி ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. சரி, இப்போ அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். இந்த பாட்டு வந்து ஜானகி அம்மாவோட குரல்ல தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு கேட்டுட்டு வாங்க. இது தொடர்பான கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 9:12 10 வந்துட்டு இருக்கு இந்த பாட்டு. உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கலக்கல் அரங்கம் இதுல இணைஞ்சிருக்கீங்க.

0: கலக்கல் அரங்கம் இதில் முதல்ல ஒரு பாட்டு சும்மா கலக்கலாக கேட்டாச்சு. ஏன்னா வந்து நிறைய டைம் இந்த பாட்டு நாம் கேட்டிருக்கோம், ரொம்ப பிடிச்ச பாட்டு நிறைய பேருக்கு இந்த பாட்டு அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, என்ன கேள்வி கேட்க போகிறீங்க இதில் அப்படின்னு தானே கேட்குறீங்க? வணக்கம், ஹலோ.
1: முதல் நேயர் போல இருக்கு.
0: முதல் நேயர் தான், சொல்லுங்க யார் பேசுறீங்க?
1: உமா சங்கர் மேடம், சென்னை கோசப்பேட்டை.
0: உமா சங்கர் சார், பாட்டு கேட்டீங்களா முழுமையா?
1: கேட்டேன் மேடம்.
0: இவ்வளவு அருமையான பாட்டு, எத்தனை தரம் கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு நீங்க?

0: என்னடா கேட்ட பாட்டை திருப்பி கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமாம், அதே டியூனில் தான் அந்த பாட்டு ஆட்டோ ராஜா படத்துலேருந்து நம்ம கேட்டோம் இல்லையா, அந்த சந்தத்தில் பாடாத கவிதை. அந்த பாட்டு வந்து ஓலங்கள் படத்தில் வந்து ஒரு பாட்டு வரும், தும்பி வா தும்ப குடத்தில். அந்த பாட்டை வந்து இன்ஸ்பயர் ஆகி சங்கர் கணேஷ் தான் வந்து ஆட்டோ ராஜா படத்தில் எல்லா பாட்டுக்கும் இசையமைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு பாட்டு மட்டும் இளையராஜா கிட்ட கேட்டுக்கிட்டு அவரை வந்து இசையமைக்க சொல்லி அது வந்து படமாக்கப்பட்டது அந்த பாட்டு. சரி, இப்போ ஒரு பாட்டு கேட்டீங்க இல்லையா, நீர்வீழ்ச்சி தீ மூட்டுதே அப்படின்னு சொல்லி. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பேர் என்ன உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். 2952080853, இன்னொரு எண் வந்து 2838981. உங்களுக்காக இரண்டு எண்கள் இருக்கு, நீங்க ஏதாவது ஒரு எண்ணில் வந்து நீங்க உங்களுடைய பதிலை சொல்லலாம். அதாவது ஒரு மெட்டு எவ்வளோ அழகாக வந்து எவ்வளோ பேரை அது கவர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் மறுபடி அது வந்து அந்த இசையை வந்து பாடல்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இதை நம்ம கொடுத்துருக்கோம். சாந்தி ரமேஷ் வணக்கம் சொல்லியிருக்காங்க, பெங்களூர் குப்பனத்தம் ராமு அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ நேர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க லைனில், யாருன்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கங்க,
0: யார் பேசுறீங்கய்யா? கணபதி ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுமா? இப்ப ஒரு பாட்டு கேட்டோம்ல ஜானகி அம்மா குரல்ல, அந்த பாட்டு இடம்பெற்ற படம்
1: என்ன?
0: இல்லைங்க ஐயா, ரொம்ப நன்றி முயற்சி பண்ணதுக்கு. அடுத்த நேர் வராங்க பாக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
2: சங்கராஜன் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் ஐயா, சொல்லுங்க ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம். கண்ணே கலைமானே.
0: கண்ணே கலைமானே, கண்ணே கலைமானே, கரெக்டா? சரி, இது வந்து எந்த மொழி படத்தோட டப்பிங் இந்த படம்?
2: ஐ திங்க் வந்து இதெல்லாம் மலையாளமா தான் இருக்கு நினைக்கிறேன்.
0: மலையாளமா தான் இருக்கும் நினைக்கிறீங்களா? சரி, தெரிஞ்சுக்கலாம், யாராவது சொல்றாங்களா பாக்கலாம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு பாட்டு அதோட மெட்டு வந்து எத்தனை பேர் கவர்ந்திருக்கு, பல மொழிகள்ல அந்த இசைக்கு வந்து பாடல் வடிவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 9:18:50 ஆயிடுச்சு. கண்ணே கலைமானே அப்படின்னு அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. இப்போ அந்த படம் வந்து எந்த படத்தோட ஒரு தழுவல் அப்படின்னு சொல்லி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். யாராவது வராங்களா பார்க்கலாம். 2952080853 இது ஒரு எண், 2838981 இது ஒரு எண் உங்களுக்கானது. சரி, இப்போ நம்ம முகநூலில் யாராவது பதில் போட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம அப்படி ஒரு பார்வை பார்த்துலாம். பட்டாளம் அப்துல் ஜலீல், என்னுடைய கடித மலர்கள் படித்ததற்கு நன்றின்னு சொல்கிறாங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், அவங்களே வந்து தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை ஆடம்ப பாடலே வந்து கலக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லி, அவங்களே வந்து செங்காந்தல் மலர் அப்படின்னு சொல்லி பதிலும் போட்டிருக்காங்க. ரங்கராஜன் நன்றி சொல்லியிருக்காங்க டி நகர்லேருந்து. திரைப்புதிர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சிக்கியன் வெப்பேரி அவங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் வந்து கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும், வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. கலக்கல் அரங்கம்ல இன்னைக்கு வந்து திரை புதிர் தான் போயிட்டு இருக்கு. அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க நேயர்கள். இப்ப நேரம் வந்து 9:19:55 ஆயிடுச்சு.

0: அதுவும் ஆப்ல இருந்தா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: ஓகே, நேயர்கள் லைன்ல வந்துட்டு இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: காவேரியில இருந்து ராஜேஸ்வரி.
1: ராஜேஸ்வரி, சொல்லுங்கம்மா.
2: அந்த பாட்டு வந்து கண்ணே கலைமானே படம்,
1: ஓகே,
2: மகேந்திராவோட படம்,
1: கரெக்ட்.
2: மலையாள தழுவல் ஓலங்கள் அப்படிங்கிற படம் நினைக்கிறேன், அதோட பேரு நினைக்கிறேன்.
1: இல்ல, ஓலங்கள்ல இருந்து அந்த பாட்டு தும்பி வா தும்ப கூடாதில், அந்த பாட்டு வந்து ஆட்டோ ராஜால அது வந்து இது பண்ணாங்க நம்ம சங்கத்தில். ஆமா, அது வந்து மலையாள படம். ஆக்சுவலா இது வந்து தெலுங்கு படம், நிரீக்ஷனா அப்படிங்கறது. இதுவுமே வந்து பாலு மகேந்திரா அவங்க இயக்கத்துல வந்த படம் தான். அதுல வந்து அவங்க வந்து அந்த இதுவும் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்றது, படமும் அவங்களே வந்து இது பண்ணியிருக்காங்க. ரெண்டு மூணு ரோல் அவங்களுடைய அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து அதில் வந்து நிறைய இருக்குது. அதுக்காக அவார்டும் கூட வாங்கியிருக்காங்க பாலு மகேந்திரா. ஸோ நிரீக்ஷனா அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட டப்பிங் படம் தான் வந்து இந்த பாட்டு. நம்ம இப்போ கேட்டோம் இல்லையா, நீர்வீழ்ச்சி தீமூட்டுதே அப்படிங்கிறது எஸ் ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க. அறிவுமதியோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில். இந்த படம் வந்து 1988 வெளிவந்தது, சரிங்களா? ஓகே, அழகா
2: கண்டு. கேள்வி கேளுங்களேன் மேடம்,
1: நான் சொல்றேன். இன்னொரு கேள்வியா? இன்னொரு கேள்வி இன்னொரு நேருக்கு கேட்கலாம், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, வாழ்த்துக்கள், நன்றிமா, நன்றி நன்றி.

0: அதாவது நிரீக்ஷனா அப்படிங்கிற அந்த தெலுங்கு படம், இதுல வந்து கண்ணே கலைமானே அப்படின்னு சொல்லி தமிழ்ல படமாக்கப்பட்டது. இதுல வந்து பாலு மகேந்திரா அவங்களுக்கு வந்து பெஸ்ட் சினிமட்டோகிராஃபர் அவார்டும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸ்பெஷல் ஜூரி அவார்டும் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அவ்வளோ அழகா பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க அர்ச்சனா அவங்களையும், அந்த வந்து பானுச்சந்தர் அப்படிங்கிறவர் அவரையும் வந்து ரொம்ப அழகா, அந்த அர்ச்சனாக்கு வந்து அந்த ஐஸ் வந்து அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, அவ்வளோ அழகா படமாக்கியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ ஒரு அருமையான பாட்டு, அந்த பாட்டு வந்து எப்படி ரெண்டு மூணு இடத்துல அந்த தும்பிவா தும்ப குடத்தில் சங்கத்தில் பாடாத கவிதை நீர்வீழ்ச்சி தீமூட்டுதே, இது மூணுமே வந்து ஒரே சாயலோடு இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் நம்ம கேட்டு ரசிச்சாச்சு. தும்பிவா மட்டும் வந்து நம்ம கேட்க முடியல, சரிங்களா? ஓகே, அழகா வந்து பங்களித்த நேயர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். ஓகே, நேரம் வேகமாக ஓடிட்டுருக்கு, 9:23:40 ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கேள்விக்கு நாம் போயிடலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: மேடம் கோவை ராஜ்,
0: கோவையிலேருந்து
1: ராஜேஷ்

0: ராஜேஷ் பேசுறீங்க. கோவையிலேருந்து முன்னாடி ஒருத்தங்க பேசியிருந்தாங்க இல்லைங்களா? சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க, அப்புறம் 80களோட பிரபலமான அந்த சகோதரிகள் அவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க இந்த படத்துல. யூகிச்சிருப்பீங்க யாருன்னு. அருமையான ஒரு கதை அமைப்பு, எஸ்பி முத்துராமன் அவங்க இயக்கத்துல வந்த படம் அது, இளையராஜா இசை. அந்த படத்துல இருந்து ஒரு அருமையான பாட்டு கேட்டுடலாமா? அடுத்த நேருக்கு வாய்ப்பே கொடுக்காம அப்படி சூப்பரா தட்டிட்டீங்க, இதுதான் கலக்கல் அரங்கம் அப்படிங்கிறது. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. இப்போ எங்கேயோ கேட்ட குரல் இந்த படத்துல இருந்து நம்ம பாட்டு கேட்க போறோம். ஜென்சியோட குரல்ல இளையராஜாவோட இசை இமைப்புல. இது வந்து 1982 வெளியான திரைப்படம் எங்கேயோ கேட்ட குரல். இப்போ ஒலிக்க போகுது பாடல் உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 9:25.
1: ஒரு ஆசை தோணுது, மனம் ஏங்கி போகுது.

0: ஒரு அருமையான பாடல், எங்கேயோ கேட்ட குரல், அம்பிகா ராதா, அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க, குழந்தை நட்சத்திரமா மீனாவும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். மூன்று பதங்கள்னு சொல்லணும், அழகா வந்து பதிலும் சொல்லிட்டாங்க. இந்த படம் வந்து ஃபிலிம் ஃபேர் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபிலிம் அந்த அவார்டு வாங்கியிருக்கு. அப்புறம் தமிழக அரசோட சிறந்த திரைப்பட விருதும் வாங்கியிருக்கு. பெஸ்ட் டயலாக் ரைட்டரா பஞ்சு அருணாச்சலம் அவங்களும் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக. கலக்கலரங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இளங்கோ அவங்க எந்த இடத்துல எந்த இடத்துல காஞ்சிபுரம் அம்மா, பாடல்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. சூளை ரீஜா மனோகரன், கண்ணே கலைமானே பதில் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து தெலுங்கு டப்பிங் கண்ணே கலைமானே அப்படின்னு அவங்களும் அழகாக சொல்லியிருக்காங்க. திரைப்படத்தை பற்றி அறியாத தகவல்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகரன் வாழ்த்தியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜனும் வணக்கம். சூளை ரீஜா மனோகரன் எங்கேயோ கேட்ட குரல், குழந்தை நட்சத்திரம் மீனா அப்படின்னு இருக்காங்க. வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கம் இந்த இடத்துலேருந்து அவங்களும் வந்து எங்கேயோ கேட்ட குரல் சொல்லியிருக்காங்க. அன்புராணி, நீர்வீழ்ச்சி தீமூட்டுதே, இதுவரை கேட்காத பாடல் தகவல்கள் கலக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இதுதான் கலக்கல அரங்கம். அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம் கலக்கல அரங்கம் திரைப்புதை நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நேரம் வந்து 9:30:45.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். ஓகே, கலக்கல் அரங்கம் இதில் இணைஞ்சிருக்கோம். உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்னைக்கு வந்து கலக்கல் அரங்கம்ல வந்து திரைப்புதிர் நாம கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அடுத்த கேள்விக்கு நாம போயிடலாம், நேர்கள் வரலாம். எண்கள் வந்து உங்களுக்காக நான் சொல்றேன், 2952-0853, இன்னொரு எண் வந்து 2838-9871. இப்போ வந்து ஒரு இசை உங்களுக்காக ஒலிக்க விடப்படும், அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க போறீங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? கும்பகோணத்துல இருந்து பேசுறீங்க. ஐயா, எப்படி அங்க, மழையா வெயிலா எப்படி இருக்கு? இப்போ இசை மழையில நம்ம நினைஞ்சிட்டு இருக்கோம் கலக்கல் அரங்கம்ல. உங்களுக்கான இசை இப்ப நான் ஒலிக்க விடவா?
3: 1, 2, 3, 4.
0: எப்படிங்க இப்படி எல்லாம் பண்ணா நாங்க எப்படிங்க கேள்வி எடுக்கிறது? இந்த படத்தை பத்தி ஏதாவது சிறப்பான விஷயங்கள் இருந்தா சொல்லுங்களேன், கேக்கலாம்.
3: இல்ல மேடம், நான் படம் பாக்குற ஆளே கிடையாது. பாட்டு
0: கேப்பீங்க? அதாவது கமல் வந்து ரொம்ப,
3: அது மட்டும் அது தெரியும், மற்றபடி நான் சினிமா பாக்குற ஆள் கிடையாது.
0: சரி சரி, ஆனாலும் பாடல்கள் நிறைய கேப்பீங்க இல்லீங்களா?
3: கண்டினியூஸா கேட்டுருப்பேன்.
0: படம் பேர் என்னது? பாட்டு சொல்லிட்டீங்களே, படம் பேர் சொல்லாம விட்டுட்டீங்களே. ஓகே, அடுத்து நேரத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஓகே,
3: கேட்டுப்போம். உங்க இது எங்களுக்கு இங்க கும்போணத்து இது ஆரம்பிச்சாச்சு, எஃப்எம் ஆரம்பிச்சாச்சு.
0: சூப்பர்.
3: இருந்தாலும் 102.3 ஆல்மோஸ்ட் நான் ஒரு அடிக்ட் போடலாம்.
0: சூப்பருங்க, சூப்பருங்க, கேளுங்க தொடர்ந்து. நன்றி.
3: நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? வேற உங்களுக்கு தெரியுமா ஏதாவது இந்த படத்தை பத்தி?
4: கமல், எஸ்.வி.சேகர் எல்லாம்
0: நடிச்சிருப்பாங்க. அதாவது மேடையில ஆடுற மாதிரியான ஒரு

0: பாடல். அந்த நாடக நடிகர்கள் வந்து எப்படி தன்னுடைய அந்த சுய விருப்பு வெறுப்புகளை கடந்து எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு. ஆமா, நடிக்கிறது அந்த பாட்டு அவ்வளவு அருமையான ஒரு பாட்டு, நம்ம கேட்கலாமா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப அழகா சொன்னாங்க. சிம்லா ஸ்பெஷல் படத்துலேருந்து தான் இந்த பாட்டு. முக்தா வி ஸ்ரீனிவாசன் அவங்க இயக்கத்தில் வந்தது. எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில், வாலியோட பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவங்க குரலில். இது ஒரு ஸ்டேஜ் சாங் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை மறைத்து கொண்டு ஒரு நடிகனானவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேட்கலாம் இப்போ.
1: 1 2 3

0: ஓகே, நேரம் வேகமாக ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வீரராகவன் மாதவரத்துலேருந்து என்ன சொல்லியிருக்கான்னா, காலை வணக்கம் சகோதரி, கலக்கல் அரங்கம் கலகலப்பு, கவலைகள் போக்கும் மகிழ்விப்பு, கானங்கள் யாவும் தரும் களிப்பு, கேட்டு மகிழும் உங்கள் தொகுப்பு, பண்பலை 102.3 அதன் வனப்பு அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்களும் வந்து கலக்கல் நேரத்தில் நினைஞ்சிருக்கேங்க, ஒரு கேள்வி அதிர வச்சிருச்சு, உண்மையிலே இது கலக்கல் நேரம் தான், தங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி விவித் பாரதிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஐனாவரம் கிருஷ்ணன், கேள்விகள் பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்குது அப்படின்றாங்க. உனக்கென்ன மேலே நின்றாய் சிம்லா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க சூளை ரீஜா மனோகரன். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து கரெக்டான விடை கொடுத்துருக்காங்க. ஹேமலதா வெரி நைஸ் சொல்லியிருக்காங்க. திருமேசி அஸ்வினி நாகராஜ் அவங்களும் வந்து படம் சிம்லா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
5: வாய்ப்பு அமையும் போதெல்லாம், எங்கேயாவது எனக்கு வேலைகள் சின்ன சின்ன கேப் கிடைக்கும் போது, கார் பயணங்களில் இங்கிருந்து ஒரு 20 நிமிஷம் கார் பயணம்னா கூட ஏதோ படிப்பேன். 70s முன்னாடி வந்த இலக்கியங்கள் நிறைய படிப்பேன். 60s முன்னாடி வந்தது புதுமை பித்தனை பாரதியார். இன்றைக்கும் நான் கம்பனை படித்து படித்து ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு கலர் அவர் காட்டிகிட்ருக்காரு, ஒவ்வொரு விஷயம் புரியுது நம்மளுக்கு. மெச்சூரிட்டி வர வர வர அலடா அலடா இவ்வளோ இருக்கா இவ்வளோ இருக்கா, அது படித்து முடிக்கிறதுக்கு ஆயுள் போதாது.
4: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
0: இணைந்திருக்கிறோம் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில். இன்று திரை புதிர் தொலைபேசி வழியே நீங்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நேரடி நிகழ்ச்சி. இப்போ நீங்க இப்போ தான் கேட்குறீங்க, டியூன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும், தொலைபேசி எடுக்கணும் இல்லை உங்களுடைய செல்ஃபோனில் 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2952-08533 இந்த ஒரு எண், இல்லைனா 2838-9871 இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு டயல் பண்ணுங்கள். நாம் போடுற பாடல்கள்லேருந்து உங்களுக்காக கேள்விகள் கேட்கப்படும். இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ஓகே, அடுத்து ஒரு பாட்டு, அந்த பாட்டுலேருந்து தான் உங்களுக்கான கேள்வி. ஸோ பாட்டு கேளுங்கள்.

0: ஓகே, ஒரு அருமையான பாட்டு கேட்டாச்சு. இந்த பாட்டுலேருந்து கேள்வி அப்படின்னு சொல்லியிருந்தோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுகிறேன்.
0: மேடம் மனோகரன் ஐயா, பாட்டு கேட்டிங்களா ஐயா?
1: கேட்கலையா?
0: கேக்கலையா? அப்ப கேட்டுதானே லைன்ல வரணும் இல்லீங்களா?
1: இல்ல இல்ல, அதே வந்து ஓபன் ஆக மாட்டேங்குது செல்லு, வந்து கொஞ்சம் இதா இருக்கு.
0: சரி சரி. தென்றல் ஒரு தாளம் சொன்னது அப்படின்னு சொல்லி பாட்டு வச்சிருந்தோம், அது கேட்டிருந்தாதான் நீங்க வந்து பதில் சொல்ல முடியும். சரிங்களா?
1: ஒரு ராகம் அந்த பாட்டு தானே?
0: ஆமா ஆமா ஆமா. ஓகே, நன்றி நன்றி. நீங்கள் லைனில் வரலாம். 2952508533 இது ஒரு எண், 2838971 இது ஒரு எண். இப்போ ஒரு பாட்டு கேட்டோம், தென்றல் ஒரு தாளம் சொன்னது அப்படின்னு சொல்லி பி ஜெயச்சந்திரன் அவங்க வாய்ஸில் அந்த பாட்டு நாம் கேட்டிருந்தோம். கங்கையமரனோட இசையில் இந்த பாட்டு. இந்த பாட்டோட படம் பேர் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா. யார்?
2: அன்புராணி வண்ணாரப்பேட்டையில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க. சந்தோஷம். சொல்லுங்கம்மா.
2: என்ன கேள்வி மேடம்?
0: இப்போ ஒரு பாட்டு கேட்டோம் இல்லையா, ஜெயச்சந்திரன் அவங்க வாய்ஸ்ல ஒரு பாட்டு கேட்டோம் இல்லீங்களா?
2: ஆமா.
0: அந்த பாட்டு என்ன படத்துல இடம்பெற்ற பாட்டு?
2: கனவுகள் கற்பனைகள்.
0: கனவுகள் கற்பனைகள். எங்கேயோ பறந்து போகுது இல்லையா, இந்த மாதிரி பாட்டு எல்லாம் கேட்கும் போது
2: அடிக்கடி கனவு எல்லாம் பறந்து போயிட்டு
0: இருக்கு. சரி, இந்த பாட்டு எழுதினவங்க யாரு? இப்போ மூ பாவாணன் அவங்க எழுதின பாட்டு இது. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க, இந்த பாடல் காட்சியில யாரு வருவாங்க?

0: நிச்சயமா தெரியாது உங்களுக்கு. சரத்பாபு, ரூபா, ராணி பத்மினி இவங்க எல்லாம் நடிச்சிருந்த படம் கனவுகள் கற்பனைகள். அவங்க நடிச்ச படம் தான் 1982 வந்த படம். அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு, ஒரு அரிதான ஒரு தேடலோட அந்த பாடல் எழுதினவங்க பேர். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. இதுதாங்க நம்ம நேயர்கள் பாருங்க, தேடி கண்டுபிடிச்சு நல்ல பாட்டு யார் தான் எழுதிருக்காங்க நம்ம பாத்துருவோமே அப்படின்னு சொல்லி. பாடல் ஆசிரியர் மு பாவாணன் அவங்களோட அந்த கை வண்ணத்துல வந்த பாட்டு ஜெயச்சந்திரன் ஐயா ரொம்ப அழகா அந்த பாட்டு பாடியிருந்தாங்க. தின்றல் ஒரு தாளம் சொன்னது அப்படிங்கிற பாட்டு.
1: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தமடி. நான் உங்கள் மக்களிசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

ஓகே, முகநூல் பக்கத்துலேயும் பதிவுகள் போட்டிருக்கீங்க இல்லையா, ஆஹா எங்களுக்கு கூட தெரியுங்க இந்த விடை அப்படிங்கிற மாதிரி. எஃப்எம்பி மணிமாறன், மணலி மாறன், இன்னைக்கு திரைப்புதிர் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் செவிகளுக்கு தேனா வழங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. கமலாவர்தன் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. எங்களை வந்து கிராமத்துக்கே அழிச்சிட்டு போயிடுச்சு தென்றல் ஒரு தாளம் சொன்னது பாடல். சலசலவென வந்த சலங்கை ஓசை எங்களின் நீரோடையே நினைவு கூர்ந்தது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கனவுகள் கற்பனைகள்னு சொன்ன மாதிரி அவங்க அப்படியே பின்னோக்கி போயிட்டாங்க. சூளை ரீஜா மனோகரனே வந்து பாவாணன் கற்பனையில் உதித்தது இந்த பாட்டுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டு பாக்கத்துலேருந்து தென்றல் ஒரு தாளம் சொன்னது கனவுகள் கற்பனைகள் படத்துலேருந்து பாவாணன் அவங்க எழுதின பாட்டு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான பதில் கொடுத்தவங்க எல்லாருக்குமே நம்ம வாழ்த்து சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்த கேள்வி போகணும் இல்லையா. 9:51 ஆயிடுச்சு. ஸோ இந்த பாட்டு கேட்டுட்டு வாங்க, இதுலேருந்து தான் உங்களுக்கான கேள்வி ஒளிஞ்சிட்ருக்கு. கேட்கலாமா?

0: ஒரு அருமையான பாடல் கேட்டாச்சு. இப்போ அந்த பாடல்லேருந்து கேள்வி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன் மேடம்.
0: மனோகரன் ஐயா பாட்டு கேட்டீங்களா?
1: உதிரி பூக்கள்ல போட்டிருக்கீங்க.
0: உதிரி பூக்கள்ல போட்டிருக்கோம். அந்த பாட்டு யார் பாடியிருக்கா?
1: ஜானகி.
0: ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. ஓகே, யாருடைய இயக்கத்துல அந்த படம் இது?
1: மகேந்திரன்
0: அவங்க இயக்கத்துல அந்த படம். சரி, இப்போ நம்ம அந்த உதிரி பூக்கள் படம் பேர் சொன்னீங்க, அந்த படத்தோட கதை வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டது? நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேருக்கு இன்னொரு கேள்வி வெயிட்டிங். தேங்க்யூ. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா? சிங்கச்சோழன் ஐயா. எல்லாமே அவுட் பண்ணிட்டாங்க. நான் என்ன கேக்க உங்களுக்கு? சிறுகதை இது. ஓகே, யார் எழுதின சிறுகதை?
2: நன்றி,
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி, எல்லாமே சொல்லிட்டாங்க அழகா. இப்ப நம்ம என்ன கேக்குறது? ஓகே, உதிரி பூக்கள் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா 35 ரோல் பிலிம்ல, பிலிம் சுருள்கள்ல 30 நாட்கள்ல படமாக்கப்பட்ட ஒரு சிறப்பான திரைப்படம். மகேந்திரன் அவங்க இயக்கத்தில் வந்து ஒரு அற்புதமான படம். அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசமான கதையமைப்போடு தான் இருக்கும். அவர் டைரக்ட் பண்ண அந்த 12 படங்களில் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறது என்னென்னா, உதிரி பூக்கள் இந்த படம் தான். ஓகே, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயன், அஸ்வினி, மதுமாலினி இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கதையமைப்பு கொண்ட திரைப்படம். இந்த படத்துக்காக பெஸ்ட் தமிழ் டைரக்டர் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து மகேந்திரனுக்கு கிடைச்சிது. அதே மாதிரி எஸ் ஜானகி அம்மாவுக்கு வந்து பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர், அதாவது பின்னணி பாடகி, அதுக்கான விருதும் அவங்களுக்கு கிடைச்சிது. இந்த படம் வந்து 1979-80 நடந்த, 79 மற்றும் 80 அந்த வருடங்களில் நடந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து திரையிடப்பட்ட ஒரு திரைப்படம். இது வந்து ஒரு உலக தரத்துக்கு நம்மளுடைய தமிழ் சினிமாவை உயர்த்திய படம் அப்படின்னு சொன்னால் இந்த உதிரி பூக்கள் படத்தை நாம் சொல்லலாம். நம்ம கேட்ட அந்த பாடல் வந்து எஸ் ஜானகி அம்மா பாடிருந்தாங்க. கண்ணதாசனோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் 1979 வெளியான உதிரி பூக்கள் திரைப்படத்திலேருந்து அந்த பாட்டு நாம கேட்டோம்.

ஓகே, சில பேர் முகநூலையும் பதிவுகள் போட்டிருக்கீங்க இல்லையா, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஜிதேஸ்வரன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜயன் அவங்க இயக்கத்தில் வந்த படம், அஸ்வினி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபிலிமை பற்றின அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. புதுமைப்பித்தனோட கதை அப்படின்னு சொல்லி வித்யா ரவிசங்கர் அவங்க சொல்லியிருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரத்துலேருந்து அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கரகோஷம் எழுப்பக்கூடிய இசை, பல விருதுகள் பெற்ற படம் அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகரன் அவங்களுடைய பதிவை, திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பிடித்த பாடல்னு சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி கனவுகள் கற்பனைகள், அது அவங்க போட்டிருக்காங்க. ஓகே, எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நாம இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் இன்று திரை புதிராக மலர்ந்தது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே அனுராதா, விஜயகுமார். நேரம் பொழுது 9:59:45. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு June 21 நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். காஞ்சி அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 83 லட்சம் ரூபாய் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷூ சாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம் நேர்களே. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம். நேரம் 10:03. நமக்கெல்லாம் தெரியும், இந்த நிகழ்ச்சியில நம்ம சின்ன சின்ன கேள்விகளுக்கான பதிலை சொல்ல போறோம் அப்படின்னு இல்லையா? கேள்விகளை நாங்க கேட்போம், பதில்களை நீங்க சொல்வீங்க. அப்படி நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு தொலைபேசி எண்கள் என்ன அப்படின்னா 2952508531 2838987 இந்த இரண்டு எண்களில் எந்த எண்ணை வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கான பதில்களை சொல்லலாம். அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பாடல்களும் கேட்போம். அந்த பாடல்களில் கூட ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சில கதைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தாயை காணாது இருப்பாங்க, பிறகு தாயை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் வரும், அதை உணர்ந்து

தாய் அன்புல நெகிழ்ந்து கதாபாத்திரங்கள்லாம் பாடல்கள்லாம் பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பாடல்கள் தான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில கேள்விகளுக்கு இடையிடையே கேட்க போறோம். அப்படி ஒரு பாட்டை நம்ம கேட்டுட்டு நம்ம கேள்விகளுக்கும் போகலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய பாடல் அடிமை பெண் என்ற படத்திலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்குது. டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடல், ஆகங்குடி சோமு எழுதிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: நல்ல ஒரு பாடல் நம்ம கேட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க கண்டே இருக்க மாட்டாங்க அவங்களோட தாயை, ஆனால் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்ததும் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாடல்லாம் நம்ம கேட்க போகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில். சரி, கேள்விகள் என்ன, என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கேள்வி என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ் அறிஞர் ஒருவர் பற்றிய ஒரு கேள்வி இது. இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் பெற்றவர், அதாவது நம்ம வந்து கண்ணை மூடிட்டா கூட எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் அறிஞர் பெயர் என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். வணக்கம், விபத் பாதி தமிழ் எஃப்எம். விவிஎஸ் கண்ணன் சார், சொல்லுங்க சார். நான் கேட்ட கேள்வி கவனிச்சிங்களா? சரிங்க சார், சொல்றேன் நான். இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் பெற்ற தமிழ் அறிஞர், அந்த மாதிரி ஒரு ஆற்றல் இருக்கு அவருக்கு. சரி, யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். நன்றி, தெரிஞ்சுக்கலாம். நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அவங்களால கண்ணை மூடிட்டு கூட எழுத முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆற்றல் இருக்கும். விபத் பாதி தமிழ் எஃப்எம்,
1: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் மேம்.
0: சொல்லுங்க சார், கேள்வி கவனிச்சிங்களா?
1: ஆ மேம், இன்னும் ஆப்ல கேள்வியே வரல, சொல்லுங்க மேம்.
0: இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் பெற்ற தமிழ் அறிஞர்.
1: ஓ, இமைகளை மூடியே எழுதும்,
0: எழுதும் ஆற்றல் அவருக்கு இருக்குன்ற மாதிரி.
1: சூப்பர் மேம், நான் ஒரு வயல் கெஸ்ட் சொல்றேன், கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்
0: அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். நன்றி.
1: ஆ கண்டிப்பா, தேங்க்யூ மேம்.
0: விபத் பாதி தமிழ் எஃப்எம்,
2: வணக்கம் மேடம்.
0: உங்க பெயர் சார்?
2: சேஷாத்ரி, கும்பகோணம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், வணக்கம். சொல்லுங்க.
2: இப்பதான் கேள்வி வந்தது,
0: இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் பெற்றவர்.

0: ஏ ஆற்றல் பெற்றவர்
1: திருவிக்கா, கரெக்டாக சொன்னீங்க, திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள். அவர் வந்து ரொம்ப தேர்ந்தவராகவும் அந்த விஷயத்தில் இருந்திருக்காரு. ஒரு இருட்டாக இருந்தால் கூட எழுதுவாங்க போல இருக்கு, அந்த மாதிரி ஒரு திறமையெல்லாம் இருந்திருக்கு இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நீங்கள் சொன்ன அந்த விடை. ரொம்ப நன்றி சார். விபத் பாதி தமிழ் எஃப்எம். திருவி கல்யாண சுந்தரனார் அவர் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு திறமை பெற்றவர் அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிகழ்ச்சியில் ஒருத்தங்க வராங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்கள் பெயர் சார்?
2: உமா சங்கர் மேடம்.
1: உமா சங்கர் சார், ஆக்சுவலாக பதில் சொல்லிட்டாங்க, நீங்களும் அந்த பதில் சொல்ல தான் வந்தீங்களா? நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? உங்க பெயர் சொல்லுங்க. கோபி கிருஷ்ணன் சார், அதுக்கு விடை சொல்லிட்டாங்க, நீங்க என்ன கேட்கறதுக்காக வந்தீங்க? திருவிக்கான்னு சொல்லதான் வந்தீங்க இல்லையா? உங்களோட வாயால கேட்கறது எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கு, நன்றி. ஸோ நிகேஷுடைய அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா, இவரை போலவே இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் பெற்ற இன்னொருவரும் இருக்காரு, அவர் யாரு அப்படின்றதையும் நீங்க சொல்லணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். விபத் பாரதி தமிழ் எஃப்எம். விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
1: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: பத்மா
1: மேடம் சொல்லுங்க.
3: ஆமா, இப்போ அது சொன்னாங்க, திருவி கல்யாண சுந்தரம் சொன்னாரு.
1: ஆமா, அவரை போலவே இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் இன்னொருத்தருக்கும் இருக்கு.
3: இன்னொருத்தரும்
1: இருக்காரு. சரி, தெரிஞ்சுக்கலாம் நம்ம. நன்றி நன்றி, நீங்க பங்கிட்டு. சரி, நிகழ்ச்சியில நம்ம அடுத்து ஒரு பாடல் கேட்டலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் வந்து பாத்தீங்கன்னாக்கா, தெய்வ மகன் என்ற படத்துலேயும் தான் நம்ம பாடல் இப்போ கேட்க போகிறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், தாயை கண்ட அந்த ஒரு சந்தோஷத்தில் அது மேலிடும் பொழுது அந்த உணர்வில் பாடக்கூடிய பாடல் தான் கேட்டுட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த வகையில் வரக்கூடிய இந்த பாடல் தெய்வ மகன். டிஎம் சௌந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதியது இந்த பாடல். எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்டு ரசிக்கலாம் இந்த பாடலை.

0: போல என் தம்பி வந்தவுடன் முத்தம் சிந்த ஓடினேன். அட ராஜா என் தம்பி வாடா,
1: அண்ணா அண்ணா
0: அண்ணா என சொல்வான் என அண்ணா என சொல்வான் என பக்கம் பக்கம் சென்றேன். அண்ணா என சொல்வான் என பக்கம் பக்கம் சென்றேன்.
2: குழந்தை என் கையை கடித்து விட்டது. போடா போ

0: முன்னாடி நம்ம கேட்டிருந்த கேள்விதான், இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் பெற்ற தமிழறிஞர் யாருன்னு கேட்டிருந்தோம், திருவி கல்யாண சுந்தரனார்னு சொன்னாங்க. இவரை போலவே இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் பெற்ற மற்றொருவரும் இருக்காரு, அவர் யாருன்னு இப்ப கேட்டுட்டு இருக்கோம்.
1: வணக்கம் மேடம்,
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா சொல்லுங்க மேடம்.
1: இளம் குமாரனார்.
0: இளங்குமரனார், ஓகேங்களா? கரெக்டா சொன்னீங்க. ஆமா, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இளங்குமரனார் அவருமே கூட இவர மாதிரியே இமைகளை மூடி எழுதக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொண்டவர். நன்றி, நன்றி. ஸோ இவருமே வந்து திருவிக்காக்கு பிறகு இருட்டில் எந்த தடுமாற்றமும் இன்றி தமிழ் இலக்கியத்தை எழுதும் தனி ஆற்றல் பெற்றவராக இந்த இளங்குமரனார் இருந்திருக்காரு. அவரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வியப்புக்குரிய பல விஷயங்களை நம்ம இந்த ரெண்டு கேள்வியிலும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? தொடர்ந்து பேசலாம்.
2: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
3: வாய்ப்பு அமையும் போதெல்லாம், எங்கேயாவது எனக்கு வேலைகள் சின்ன சின்ன கேப் கிடைக்கும் போது, கார் பயணங்களில் இங்கிருந்து ஒரு 20 நிமிஷம் கார் பயணம்னா கூட ஏதாவது படிப்பேன். 70s முன்னாடி வந்த இலக்கியங்கள் நிறைய படிப்பேன். 60s முன்னாடி வந்தது புதுமை பித்தன பாரதியார். இன்றைக்கும் நான் கம்பனை படித்து படித்து ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு கலர் அவர் காட்டிகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயம் புரியுது நம்மளுக்கு. மெச்சூரிட்டி வர வர வர, அடடா அடடா இவ்வளோ இருக்கா இவ்வளோ இருக்கா, அது படித்து முடிக்கிறதுக்கு ஆயுள் போதாது.
2: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
0: இங்கே நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட நிறைய பேர் அவங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன், அவர் வந்து சர்வதேச அந்த விமான நிலையம் கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு 4 அப்படின்ற விடையை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கருப்பண்ணன் ரங்கசாமி, அவர் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காரு. நிறைய மலர்கள்லாம் வச்சு நம்மளை வரவேற்றிருக்காங்க, அப்படிதான் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பாலு கிரிட்டினன், அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. எஸ் முத்துக்குமரன் வில்லிவாக்கம், அவரும் அந்த

வணக்கம் போட்டிருக்காங்க. ஹேமலதா, மீரா வெங்கட்ராமன், சூளை ரீஜா மனோகர் வந்து கென் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து தாய் அன்பு பாடலை அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து தாய் இல்லாமல் நான் இல்லை பாடலை ஆரம்ப பாடலாக வழங்கினதுக்கு அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கு, அதனால் நன்றி சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வாழ்த்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அவர் வந்து கண்களை சூளை ரீஜா மனோகர் வந்து கண்களை மூடி எழுதியக்கூடியவர், அந்த வல்லமை பெற்றவர், திருவி கல்யாண சுந்தரம்ன்றத டைப் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருந்திருக்காரு. புனேன்மேடு வன்னை கணேசன் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க, கிளாப்ஸ்லாம் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ மகன் இயக்குனர் வந்து அந்த பாடலை பற்றி சொல்லியிருக்காங்க, சூளை ரீஜா மனோகர், திருலோக சந்தர், இந்த இசை வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அப்படின்ற மாதிரி, அப்புறம் பண்டேர்பாய் இவங்களாம் நடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. விக்னேஷ் விக்கி நம்ம இரண்டாவது கேள்விக்கான அந்த இளங்குமரனார் அப்படின்ற பதிலை பதிவிட்டிருக்காங்க. தித்திக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பாடல்கள் வந்து அருமையான தேர்வு, வெற்றி மீது வெற்றி அது கூட வந்து சொல்லலாம்னா, ஆனால் அதாவது நம்ம என்ன சொல்லணும், அவங்க பார்க்காதவங்க பார்க்குறாங்க அந்த மாதிரியான ஒரு தீமில் நம்ம போட்டுட்ருக்கோம். உங்களுடைய அந்த சஜஷன்ஸ்க்கும் நன்றி. வீர ராகவன் அவர் சொல்லியிருக்காரு, இன்முக காலை வணக்கம் சகோதரி, இன்றைய தலைப்பு மகிழ்ச்சி, இனிய தகவல் அறிய வாய்ப்பாக இருக்குது இந்த மாதிரியான நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்க. இடையிடையே தரும் பாடல்கள் இனிது, அதுதான் இதுவே பண்பலையின் பெருமை அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் வீர ராகவன் மாதவரத்திலிருந்து பதிவிட்டிருக்காங்க. அடையாளப்பட்ட ராஜேஸ்வரி அவங்க ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுமே வந்து திருவிக்கா அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க. இளங்குமரனார் அவரையும் பதிவிட்டிருக்காங்க, அவன்றா இளங்குமரனார்னு. சூளை ரீஜா மனோகரும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஆண்டனி ராஜ் காட்டு பக்கத்துலேருந்து அவரும் நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களுமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கேட்டு இருக்கு. நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்விக்கே நம்ம போயிடலாம். திருக்குறளில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பொதுவாக நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னாக்கா அந்த முப்பால் தெரியும், மொத்த அதிகாரங்கள் இவ்வளோ 133 அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், 9 இயல்கள் இருக்குது அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு குறிப்பிட்ட இயலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிகாரம் தான் இருக்குமா, அதாவது இயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்போ முதல் இயல் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், பா இரவியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து 1-40 பாடல்கள் குறள்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, 4 அதிகாரம் இருக்கும் போல இருக்குது பா இரவியல் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த மாதிரி ஒரு இயல்ல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கான், அது எந்த இயல் அப்படின்றத நீங்க எங்களுக்கு சொல்லணும். திருக்குறள்ல ஒரே ஒரு அதிகாரம் உடைய இயல் எது, இந்த கேள்விக்கான பதிலோட நீங்க வாங்க. அதுக்கு முன்னாடி

0: இந்த ஒரு கேள்விக்கான பதிலோட வராங்க நேயர்கள். விபத் பாரதி தமிழ் பண்பலை, நம்ம கேள்வியை இன்னொரு தடவை சொல்லலாம். திருக்குறளில் உள்ள ஒரே ஒரு அதிகாரம் உடைய இயல் எது? விபத் பாரதி தமிழ் எஃப்எம், உங்க பெயர் சார்?
1: ராயப்பேட்டை வெங்கட்.
0: ஆ வெங்கட் சார், சொல்லுங்க. திருக்குறள் இத்தனை பால்கள் இருக்கு, மொத்த அதிகாரங்கள் இவ்வளவு இருக்கு, 9 இயல்கள் இருக்கு, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட இயல்ல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அது என்ன நம்ம கேட்டிருந்தோம், அது வந்து ஊழியல் என்னும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழ் என்னும் அந்த ஒரு அதிகாரம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இயல் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா பகுப்புகள் அப்படின்னு சொல்லலாம், செக்ஷன்ஸ் மாதிரி. பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல், அரசியல், அமைச்சியல், அப்புறம் வந்து இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அறநியல் இப்படிலாம் கூட இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுல ஒன்னொன்று கீழே நிறைய அதிகாரங்கள் இருக்கும் போல இருக்கு. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஊழியல் அப்படின்றதுல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. சரி, நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்துலேருந்து இருக்குது? தூங்காதே தம்பி தூங்காதே என்ற படத்துலேருந்து தான் பாடல் ஒழிக்கிறதுக்காக தயாராக இருந்துகிட்ருக்கு. இந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. வாலி எழுதிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தம் அடி.
1: நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாத்திக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் நிறைய பேர் வந்து இந்த நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலை வந்து அங்கே பதிவிட்டிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் இளங்குமரனார் அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க. திருமழிசே அஸ்வினி நாகராஜ், என் கேள்விக்கு என்ன பதில், நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா இளங்குமரனார் அந்த பதிவை வந்து பதிவிட்டிருக்காங்க. வியப்பு, ரொம்ப வியப்புக்குரிய பல அரிய தகவல்கள், திரைப்பட குறிப்புகள் எல்லாமே அறிந்து கொள்கிறோம். சூளை ரீஜா மனோகர் சொல்லியிருக்காங்க, பதிவிட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், இந்த பாடல்கள்லாம் தாய் பாசம் அதை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு வகையில் வரக்கூடிய பாடல்கள்லாம், அதுவும் காணாத தாயை காணும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, அதை தரக்கூடிய பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம், அதை அவங்க சொல்லியிருக்காங்க. அருமைன்னு புஷ்பா அப்படின்றவங்க வந்து முன்னாடி நிகழ்ச்சி 9-10 அந்த நிகழ்ச்சி ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லி அனுராதா விஜயகுமார் ஆர்ஜி அவங்கள வந்து வாழ்த்திருக்காங்க. பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. காமராஜபுரம் அங்கேருந்து புஷ்பா, அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் அங்கேந்து ராஜேஸ்வரி, ஊழியல் என்ற பதிலை பதிவிட்டிருக்காங்க. நம்ம கேட்டிருந்த முதல் அந்த மூணாவது கேள்விக்கான பதில் ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து அவருமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஒன் அதிகாரம் என் திருக்குறள் இஸ் ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம தகவல் சொன்னோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, வெரி யூஸ்ஃபுல்லானது, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி விக்னேஷ் விக்கி அவங்க பதிவிட்டிருக்காங்க. அப்புறம் வந்து என் தாயின் தாளட்டை நினைவு கூர்ந்த பாடல் நானாக நான் இல்லை தாயேன்னு சூளை ரீஜா மனோகர் பதிவிட்டிருக்காங்க. மனதில் என்றும் நிலைத்து நிற்கும் தாய் பாசத்துடைய பாடல் அது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களுமே கூட ஊழியல்ன்ற அந்த பதிலை வந்து பதிவிட்டிருக்காங்க. நேரம் 10:32. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்ணலை 102.3. கணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட நம்ம இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நல்ல நல்ல கேள்விகள், அதற்கான பதில்கள் நேர்கள் சொல்லும் போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பரவசத்துக்கு அளவே இல்லை.
5: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
6: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
5: அட அப்படியா, அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும், எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
6: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே.
5: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
6: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
7: அனைவரையும் வரவேற்போம்,
6: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
7: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
8: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
4: நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி கேட்டெல்லாம், திருக்குறளில் ஒரே பெயரில் இருமுறை வரக்கூடிய அதிகாரம் ஒன்று இருக்கு. அதாவது அதிகாரத்துடைய பெயர் வந்து ஒரே பெயர் ரெண்டு தடவை வருது திருக்குறளில் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளில் ஒரே பெயரில் இருமுறை வரக்கூடிய அதிகாரம், ஒரே பெயர் தான், அந்த ரெண்டு அதிகாரத்துக்கும் மீனிங் வேறு இருக்கலாம், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய குறள்கள்லாம் வேறு, அதோட அர்த்தம்லாம் வேறு, ஆனால் அந்த தலைப்பு, அந்த அதிகாரத்துடைய தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் ரிப்பீட் ஆகுது, அது என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். விபத் பாதி தமிழ் எஃப்எம்,
9: ஹலோ.
4: ஆ சொல்லுங்க சார், உங்க பெயர்? சரிங்க சார், நான் கேட்ட கேள்வி கவனிச்சிங்களா?
9: சொல்லுங்க மேடம். அதான் அந்த திருக்குறள் சொன்னீங்க,
4: முதல்ல கேட்டதுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சதுங்களா?
9: தெரியல மேடம்.
4: தெரியல இல்லையா, இப்போ அதே மாதிரிதான் கேட்டிருக்கேன். திருக்குறளில் அதிகாரத்துக்கு ஒரு பெயர் இருக்கும் பாத்தீங்களா, இப்ப வான் சிறப்பு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு பெயர் இரண்டு தடவை வருது திருக்குறள்ல, அந்த தலைப்பு மட்டும் இரண்டு தடவை வருது, அது எதுன்னு கேட்டிருக்கேன். யாரா சொல்றாங்களா கேட்கலாம், இல்ல தெரிஞ்சுக்கலாம். நன்றி ஐயா. சரி, நம்மளும் வந்து கொஞ்சம் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு இதுக்கான ஒரு பதிலை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் சிந்து பைரவி என்ற படத்தில் தான் பாடல் ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடல் சித்ரா பாடி உள்ள பாடல், வைரமுத்து எழுந்த பாட்டுக்கு இசை இளையராஜா.

0: நிகழ்ச்சியில் பாடலுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருந்த கேள்விக்கான பதிலோடு வராங்களான்னு பார்க்கலாம். விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சகோதரி.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: பேஸ்புக் வீரராகவன் மாதவரம்.
0: சரிங்க சார், நான் கேட்ட இந்த கேள்விக்கான பதிலோட வந்திருக்கீங்களா?
1: குறிப்பறிதல்.
0: குறிப்பறிதல் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க சொன்னது.
1: ஆமாமா, ஏன்னா அது திருக்குறள்லயே அது குறிப்பறிஞ்சு விளக்கிறது, அது ரொம்ப நன்றாக இருக்கும்.
0: ஆமா, அது வந்து இரண்டு தடவை அந்த தலைப்பு வரும் இல்லையா, குறிப்பறிதல்.
1: இரண்டு தடவை அதிகாரத்தின் தலைப்பு வருது.
0: சரிங்க சார், நன்றி உங்களுடைய அந்த பதில்.
1: மகிழ்ச்சிமா.

0: மகிழ்ச்சி சார், எனக்கும் உங்களோட பேசினத மகிழ்ச்சியா இருக்கு, நன்றி. ஸோ திருக்குறளில் ஒரே பெயரில் இருமுறை வரக்கூடிய அதிகாரம் எது? அதாவது அதிகாரத்தோட தலைப்பு ரெண்டு தடவை வரும் நம்ம சொல்லியிருந்தோம், அதுக்கான பதிலாக அவங்க சொல்லியிருக்காங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்,
1: வணக்கம்.
0: உங்கள் பெயர் சொல்லுங்க சார்.
1: காமத்து வணக்கம். குறிப்பறிதல் வந்து ரெண்டு வாட்டி வருது.
0: ஆமாம், குறிப்பறிதல் அதான் சொன்னாங்க முன்னாடியே. நீங்கள் சொல்கிறதுலே எங்களுக்கு மகிழ்ச்சி தான், நன்றி.
1: காமத்து பால் இதுலேயும் வருது மாதிரி.
0: ஆ, ஓகே ஓகே, சரிங்க சார், நன்றி. ஸோ இவர் சொன்னார் காமத்து பாலில் வருது குறிப்பறிதல் சொன்னார். வேறு எந்த ஒரு என்ன என்ன சொல்கிறது, வேறு எந்த பாலில் வருது மற்றொரு குறிப்பறிதல் எந்த பாலில் வருது அப்படின்றத சொல்லுங்கள். அதாவது குறிப்பறிதல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தோட தலைப்பு இரண்டு தடவை வருது திருக்குறள்னு சொன்னோம். ஒன்று காமத்து பாலில்னு அவரே சொல்லிட்டாரு, மற்றொன்று எந்த பாலில் வருது? ஆ சொல்லுங்க மேடம்.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
4: என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
5: RBI சொல்கிறது
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
7: வணக்கம் மேடம். வணக்கம், நான் பண்ருட்டியில இருந்து குணாலன்.
0: சரிங்க சார்,
7: இப்ப நீங்க கேட்டிருந்தீங்க அந்த திருக்குறள்ல ரெண்டு முறை வர
0: அதிகாரத்தோட தலைப்பு. ஆமா,
7: மற்றொன்று
0: எந்த பால்ல வருது? பொருட்பால் அப்படின்னு சொல்லிட்டீங்க,
7: வாழ்த்துக்கள்.
0: காமத்து பால்ல 110th அதிகாரமா வருது, நன்றி. இல்ல இல்ல, அது பொருட்பால்ல வருதுன்றதான் கேள்வியே, வேற எந்த அதிகாரத்துல வருதுன்னு கேட்க வந்தேன். நன்றி சார். ஸோ குறிப்பறிதல் அப்படிங்கிறது ஒரே தலைப்பு இரண்டு இடத்துல வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பொருட்பாலும் காமத்து பாலும் வருது அப்படின்றதையும் நம்ம கேட்டோம். வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்ல மேலப்பேடு தயாளன் அவர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு, இளங்குமரனார் அப்படின்ற ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், தெய்வமே தெய்வமே பாடல், அப்புறம் நானாக நானில்லை தாயே, இது போன்ற பாடல்கள்லாம் வந்து அவங்களோட தாயே நேரில் வந்து அவர்களுக்கு தாளாட்டின ஒரு உணர்வை தந்தது, அது போல இருந்தது அப்படின்னு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து, அவருமே வந்து அந்த தாய் பாசத்தின் ஒழித்த பாடல்கள் அருமை தொடரட்டும் சொல்லியிருக்காங்க. வேடந்தாங்கல் பறவை சரணாலயத்திலிருந்து காந்திமதி, அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க, பாடல்கள் அருமையும் சொல்லியிருக்காங்க. நட்பு அதிகாரமா இருக்குமா அப்படின்னு விக்கி விக்னேஷ் கேட்டிருக்காங்க, அது இல்லை, நம்ம தான் குறிப்பறிதல் எல்லாருமே சொல்லிட்டாங்க, அதுதான் சரியான விடையும் கூட. நேரம் 10:43, 25 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எந்த படத்திலேருந்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தளபதி படத்திலேருந்து தான் நம்ம பாடல் கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய அந்த பாடல் எஸ் ஜானகி குரல்ல ஒலிக்கக்கூடியது. வாலி எழுதிய அந்த பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நேரம் 10:47, 10:00. ஃபேஸ்புக்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து குறிப்பறிதல் அப்படின்ற பதிலை பதிவிட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரும் அதே ஒரு பதிலையும் சொல்லியிருக்காங்க. திருக்குறள் பற்றிய தகவல்கள்லாம் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. முதல்ல நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு கொஸ்டின் போட்டுக்கோங்க, அதுக்கான பதிலை அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குமே வாழ்த்துக்கள், நன்றி சொல்லிக்கிறோம். சிந்து பைரவி அன்றைய காலகட்டத்தில் பட்டி தொட்டி எல்லாம் ஒரு பேசப்பட்ட பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு நல்ல பாடல் நம்ம மனதில் நிழலாடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நம்ம சொல்லலாம். காவிரி ஆற்றின் போக்கில், அந்த ஆறு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆற்றோட போக்கில் அமைந்துள்ள இரண்டு புகழ்பெற்ற நீர் வீழ்ச்சிகள், அதை நீங்க சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளானது தான். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: மா வணக்கம்மா. வணக்கம்.
0: உங்க பெயர் சொல்லுங்க சார்.
1: மா திருவள்ளூர் மாவட்டம் பட்டாமந்திரி கிராமம் ஸ்ரீ ராஜு.
0: சார் நான் என்ன கேட்டிருக்கேன்னா, காவிரி ஆற்றின் போக்கில் அந்த ஆற்றில் வந்து அமைந்துள்ள இரண்டு புகழ்பெற்ற நீர் வீழ்ச்சி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க, அந்த பெயர் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன்.
1: அது எனக்கு இப்பதான் சொன்னீங்க தெரியல.
0: சரி,
1: ஆனா பாட்டு சூப்பரா சூப்பர்.
0: சரிங்க சார், நன்றி.
1: நன்றி
0: நன்றி சார், நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ, நான் திருவான்மேரி மீரா.
0: மீராமா சொல்லுங்க.
2: ஒகேனேக்கல்.
0: ஒகேனேக்கல் நீர்வீழ்ச்சி இல்லையா, ரொம்ப சரியா சொன்னீங்க. மற்றொன்று வேற யாரா சொல்றாங்களா கேட்கலாம். நன்றி பங்குபடுத்து.
2: சரி,
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ணோட்டேஷன் பூந்தமல்லிஜி போஜராஜன் பேசுறேம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: சார் கேள்வி கேட்டுட்டீங்களா, நான் சொன்னது கவனிச்சிட்டீங்களா?
3: கேட்டம்மா கேட்டம்மா.
0: சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
3: கங்கா யமுனை காவேரி.
0: இல்ல நான் நீர்வீழ்ச்சி கேட்டிருந்தேன். சரி, யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். ஓகேங்களா, நன்றி.
3: சரிம்மா சரிம்மா.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்க.
4: தீநகர்ல இருந்து சுபா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேடம்.
4: சிவசமுத்திர
0: நீர்வீழ்ச்சி, அவங்க ஒகேனேக்கல் சொன்னாங்க, நீங்க அடுத்தே சொல்லிட்டீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ இதான் நம்ம கேட்டிருந்தோம், காவிரி ஆற்றின் போக்கில் அந்த ஆற்றில் அமைந்துள்ள இரண்டு புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சிகள் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். ஒகேனேக்கல் அப்படின்றத மீரா அவங்க சொன்னாங்க.

0: இப்போ வந்து சுபா அப்படின்றவங்க பங்கேற்றாங்க. அவங்க சொன்னது சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரு பிரிவுகள் கூட இருக்கான், கனச்சுக்கி பரச்சுக்கி அப்படின்னு ரெண்டு விதமான நீர்வீழ்ச்சிகளும் இதில் அடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன கேட்குறோம்னா, காவிரி ஆற்றில் முதல் நீர்மின் நிலையம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன், ஓகேங்களா, அது வந்து எந்த ஒரு நீர்வீழ்ச்சியில் அமைந்திருக்கு? காவிரி ஆற்றினுடைய முதல் நீர்மின் நிலையம், ஓகேங்களா? விபத் பாதி தமிழக இணைப்பில் வந்தாங்க, ஆனால் கட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான ஒரு ஆன்சரோட வருவாங்க. விபத் பாரதி தமிழ் எஃப்எம், உங்க பெயர் சொல்லுங்க. கணபதி சார், நான் என்ன கேள்வி கேட்டதுன்னா, காவிரி ஆற்றில் இருக்கக்கூடிய முதல் நீர் மின் நிலையம் எங்க அமைந்துள்ளது?
1: சேலம் இல்ல காஞ்சிபுரம்
0: இல்ல யாராவது சொல்றாங்களா கேட்கலாம், ஓகேங்களா? நன்றி. பரவாயில்லைங்க சார். சரி, நிகழ்ச்சியில் இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் கற்பூர முல்லை என்ற படத்துலேருந்து தான் ஒலிக்கிறதுக்காக தயாராக இருந்துட்டுருக்கு. இந்த பாடல் கேஜி யேசுதாஸ், பி சுசிலா, சித்ரா இவங்கெல்லாம் பாடியிருக்கக்கூடிய பாடல். வாலி எழுதிய பாடல் இளையராஜா இசையில் ஒலிக்கிறது நமக்காக.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம். உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம். ஹேமலதா மேம்.
0: ஓகே, கள்ளக்குறிச்சில இருந்து ஹேமலதா. ஆ சொல்லுங்க
1: ஹேமலதா மேம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம்.
1: மேட்டூருங்க மேம்.
0: மேட்டூர் அப்படி இல்லை, அதாவது நான் என்ன கேட்குறேன், எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறேன். காவிரி ஆற்றுடைய முதல் நீர் மின் நிலையம். சரி சொல்கிறாங்களா, கேட்கலாம்.
1: சேலம் மாவட்டம் மேட்டூர் மின் நிலையம் அங்கே தான் இருக்கு.
0: இல்லை இல்லை, காவிரி ஆற்றுடைய இதில் கேட்குறேன் நான். சரி சொல்கிறாங்களா, கேட்கலாம். நன்றி.
1: ஓகே நன்றிங்க மேம்.
0: நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்மா, நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: இது கொள்ளிடமா?
0: இல்ல வேற யாரா சொல்றாங்களா, நம்ம கேக்கலாம். ஓகேங்களா? நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: திருச்சியில இருக்கு மேடம். கேக்குதா மேடம்? ராஜசேகர் மேடம்.
0: சரிங்க சார், சொல்லுங்க.
3: திருச்சியில மேடம்.
0: திருச்சியில நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல, சரி நான் யாராவது சொல்றாங்களா கேளு, நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளே. ஓகேங்களா? நன்றி.
3: தேங்க் யூ மேடம், எல்லா கேள்விகளும் நல்லா இருக்கு மேடம்.
0: சரிங்க சார், நன்றி சார், நன்றி சார், நீங்க பங்கேற்றதுக்கும் நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம்.
0: உங்க பெயர் சொல்லுங்க சார்.
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சரிங்க சார். காவிரி ஆற்றில் இருக்கக்கூடிய முதல் முதல்ன்றது நம்ம சொல்ல வருது நீர் மின் நிலையம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் எங்க அமைந்துள்ளது?
4: மேட்டூர்ல தான் அமைந்திருக்கு.
0: சரிங்க சார், நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? நன்றி.
4: ஓகே ஓகே.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: ஸோ கடைசியாக இந்த கேட்ட அந்த கேள்விக்கான பதில் சிவசமுத்திரம். அந்த சிவசமுத்திரத்தில் தான் வந்து முதல் நீர் நிலையம் மின் நிலையம் வந்து அமைக்கப்பட்டுச்சு அப்படின்றதான பதில். இது வந்து 1902 நிறுவப்பட்டது. சரி, இன்றைய கேள்விகளுக்கெல்லாம் நல்ல பதில் சொன்னாங்க, நல்ல நல்ல பாடல்களும் நம்ம கேட்டோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் கூட இங்கே நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் வந்து அவங்களுடைய தாயை நினைவு கூறுற வகையில் இந்த பாடல்கள்லாம் இருந்ததுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பறுதல் அப்படின்றத நம்மளுடைய கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர் பதிவிட்டிருக்காரு. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களுமே வந்து எல்லாமே பாடல்லாம் கேட்டு ரசித்தோம் அப்படின்னு சொல்லி அருமையாக இருந்தது, தாய்க்கு நிகர் தாயி அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் வந்து ரெண்டு நீர்வீழ்ச்சி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான பதிலை சொல்லியிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ரமன் முயற்சி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி விக்னேஷ் விக்கி அவரும் வந்து கரெக்டான பதில் தான் பதிவிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வீரர் ராகவன் அவரும் வந்து சிவசமுதிர நீர்வீழ்ச்சி ஒகேனக்கல்ன்றதை பதிவிட்டிருக்காங்க. ஸோ எல்லாருடைய வாழ்த்துக்கள் பதிவுகளுக்கும் நன்றி. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்? நேரம் பார்த்தீங்கன்னாக்கா 10:59, 20 ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அடுத்து நம்ம கேட்கக்கூடியது நம்மளுடைய செய்தி சுருக்கம், 11 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனை தொடர்ந்து 11:02 நம்ம என்றும் இணைவே நிகழ்ச்சியில் இணைவோம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறு தேர்வு 21 ஜூன் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பாமக மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 800 ரூபாய் குறைந்து 119,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ச்சியாக மிதமான மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கரீனா கௌஷிக், சாகர் தாஹியா ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: என்றும் இனியவை.
3: நேரம் 11:03. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கேட்க கேட்க திகட்டாத பாடல்கள், எண்ணற்ற மன உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டு ரசிக்கக்கூடிய நேரம் இது. நிகழ்ச்சியுடைய துவக்கமாக ஒலிக்கக்கூடிய பாடல் மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்ற படத்திலிருந்து S. ஜானகி பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை ஆதி நாராயண ராவ்.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் தொழிலாளி என்ற படத்திலிருந்து பி சுசீலா எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல். மாயவனார்நாதன் எழுதிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: सामाजिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: वीडियो लाइक செஞ்சா பணம் கிடைக்குமா? So easy.
2: மார்க்கெட்டிங்
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் 11:11:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்றும் இனியவை நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். திரைப்பட பாடல்கள்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது, மனதுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்த பாடல் குங்குமம் என்ற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடலை கேட்கலாம். கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: ஹாய் ராஜா, குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. இனிமே என்ன, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான்.
1: ஆமானு, இந்த லீவ்ல முக்கியமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி தரணும்னு விரும்புறேன்.
0: அப்படியா, என்ன அது சொல்லு கேப்போம்.
1: சாலை பாதுகாப்பை பத்தி இந்த சின்ன வயசுல அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படியே மனசுல பதியும் இல்லையா?
0: நிச்சயமாப்பா.
1: ரோட கிராஸ் பண்ணும்போது பெடாஸ்ட்ரியன்ல எப்படி கிராஸ் பண்றது, அப்புறம் டிராபிக் சிக்னல்ல ஒளிர லைட்ஸுக்கான காரணத்தையும், பச்சை கலர் லைட் எரியுது, மஞ்சள் கலர் லைட் எரியுது, சிவப்பு கலர் லைட் எரியுது, இந்த லைட் எரியறதுக்கான காரணம் என்ன, லைட் எரியும் போது நாம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு விளக்கமா சொல்லி தரணும். அப்புறம் ஒரு வாகனத்தை எப்பொழுது முந்தலாம் எப்பொழுது முந்தக்கூடாது, ஸ்கூல் காலேஜ் பகுதியில் என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டல் இருந்தால் என்ன பண்ணணும், ஆரன் அடிக்கணுமா அடிக்கக்கூடாதா, எந்த இடத்துல எவ்வாறு செயல்படணும், யூட்டர்ன் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, இது எந்த மாதிரியான பகுதி அப்படின்றது சாலை ஓரங்களில் இருக்கிற அந்த தகவல் பலகையில் இருக்கிற குறியீடுகளுக்கான விளக்கத்தை நாம் சொல்லித்தரணும்.
0: கரெக்ட், நல்ல ஐடியா. சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம்மளோட முக்கியமான கடமை. சாலை விதிகளை மதிப்போம். வரும் தலைமுறை வளமாய் வாழ இன்றியமையாத தேவைகளில் ஒன்று சாலை பாதுகாப்பு.
2: கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: என்றும் இனியவை.

நேரம் 11:20 என்றும் இணைவு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஏ எம் ராஜா எஸ் ஜானகி குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல். கண்ணதாசன் எழுதியிருந்தது. ஏ எம் ராஜா இசையமைத்துள்ள பாடலும் கூட இது. பாடலின் படம் தேன் நிலவு.

இன்றும் இணைவே நிகழ்ச்சியோடைய அந்த பதிவுகள்லாம் நம்ம பார்க்கலாம். அதையும் வாழ்த்தியிருக்காங்க. இன்றும் இணைவே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நம்மளெல்லாம் வாழ்த்திருக்காங்க. சூளை ரீஜா மனோகர், ஏழுக்கிணர் தேவா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். இன்றும் இணைவேல அவரும் இணைந்திருக்கிறாரு. எஸ் ஜானகி அவங்களுடைய இளமையான குரலில் வந்து பாடலில் ரொம்ப அருமையாக இருந்தது. மங்கையர் உள்ள மங்காத செல்வம் அந்த பாடலை அவர் சொல்கிறாரு. அதே பாடலை வந்து சூளை ரீஜா மனோகரும் வந்து போட்டிருக்காங்க, வாழ்த்திருக்காங்க. அந்த காலகட்டத்துக்கே அழைத்து சென்றது அந்த பாடல்கள்லாம் சொல்லியிருக்காங்க. கமலாவரதன் அவங்களுமே கூட இனிமையான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. காமராஜபுரம் புஷ்பா அவங்களும் வந்து 10 மணி 9 மணி ரெண்டு நிகழ்ச்சியும் தான் நான் வாழ்த்திருக்கேன் மேடம் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கும் நன்றி. ஆண்டனி ராஜ் காட்டு பக்கத்துலேருந்து, இன்றும் இனிமை நிகழ்ச்சியில் காலத்தில் அழியாத பாடல்களெல்லாம் நம்ம கேட்டுட்ருக்கோம், அதில் நான் இணைந்திருக்கிறேன்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. சென்னியப்பன் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. சின்னஞ்சிறிய வண்ண பறவை அந்த குங்கும படத்திலேருந்து ஒழித்த அந்த பாடல் மனதை தாளாட்டி விட்டு சென்றது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க சூளை ரீஜா மனோகர். அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் அவருமே கூட சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை பாடல் கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. முரளிதரன் அவருக்குமே அந்த பாடல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது போல இருக்கு, அவரும் அதான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கண்ணன் வி மேட்டுப்பட்டியிலேருந்து காலை வணக்கம் சொல்லிட்டு, குங்குமம் படத்தில் வந்து சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை பாடல் கேட்க இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நேர 11:25. இன்றும் இனிவை நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நீங்காத ரீங்காரமாய் நம்மளோட நினைவை

அலாத பாடல்கள்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் புனர்ஜென்மம் என்ற படத்தின் ஒலிக்கிறதுக்காக தயாரா இருக்கு. இந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசை டி சலபதி ராவ்.

என்றும் இணையவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விபத்பாதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற படத்துக்காக பி பி ஸ்ரீனிவாச ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல். கண்ணதாசன் எழுதிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்டு ரசிக்கலாம்.

போலீஸ்காரன் மகள் என்ற படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்த அந்த பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்டு ரசித்தோம் அந்த பாடலை. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் பூம்புகார் என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை. ராதாமாணிக்கம் எழுதிய பாடலுக்கு இசை ஆர் சுதர்சனம்.

0: ஒன்றில்,
1: நாளை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய்.
0: நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
2: வாய்ப்பு அமையும் போதெல்லாம், எங்கேயாவது எனக்கு வேலைகள் சின்ன சின்ன கேப் கிடைக்கும் போது, கார் பயணங்களில் இங்கிருந்து ஒரு 20 நிமிஷம் கார் பயணம்னா கூட ஏதாவது படிப்பேன். 70s முன்னாடி வந்த இலக்கியங்கள் நிறைய படிப்பேன். 60s முன்னாடி வந்தது புதுமைப்பித்தன பாரதியார். இன்றைக்கும் நான் கம்பனை படிச்சு ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு கலர் அவர் காட்டிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயம் புரியுது நம்மளுக்கு. மெச்சூரிட்டி வர அலடா அலடா இவ்வளோ இருக்கா அது படிச்சு முடிக்கிறதுக்கு ஆயுள் போதாது.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
3: உங்கள் விவத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
5: ஒரே கிளிக்லயா அற்புதம்
6: காட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரம் 11:41.
9: இந்த நேரத்துல நினைவு விட்டு நீங்காத ரிங்காரமாய் இருக்கக்கூடிய பாடல்கள், அப்படிப்பட்ட இசை பிரவாகத்துடன் இணைந்து நாம் கேட்டுட்ருக்கிறோம் என்றும் இனிவை நிகழ்ச்சிய. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பூஜைக்கு வந்த மலர் என்ற படத்திலிருந்து AL ராகவன் S. ஜானகி குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

தெய்வத்தின் தெய்வம் என்ற படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். பி பி ஸ்ரீனிவாசஸ் ஜானகி குரலில் ஒலித்த பாடல், கண்ணதாசன் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை ஜி ராமநாதன். இனிமையான இசை, உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் மெட்டுக்கள், மிகவும் நுட்பமான இசை சங்கதிகள், இத்தனையும் ஒருங்கே கொண்ட என்றும் இனியவை பாடல்களை நாம் கேட்டிருக்கிறோம்.

நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 11:50. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரசலம் குமரி என்ற படத்தின் தான் பாடல் ஒலிக்கிறதுக்காக இருக்கு. எஸ் ஜானகி குரல்ல ஒலிக்கக்கூடிய பாடல் குமா பாலசுப்ரமணியம் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை ஜி ராமநாதன்.

நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் சூளை ரீஜா மனோகர் தேன்நிலவு திரைப்பட பாடலான ஓ என் பேபி அந்த பாடல் வந்து மகிழ்ச்சி கடலில் நீந்த செய்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தேனினும் இனிய கீதங்கள் தந்து திகட்டாத ஆனந்த ராகங்கள் வந்து தினமும் பண்பலை தரும் விருந்து தேனலையாக மிதந்து வருவதிலிருந்து தென்றல் காற்றில் சுவை உணர்ந்து தந்த தேனிலவு பாடலோடு ரசிக்கின்றேன் ஃபேஸ்புக் வீரராகவன் பதிவிட்டிருக்காங்க. செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளத்திலேருந்து என்றென்றும் இனியவை அதான் தலைப்பு. என்றென்றும் இல்லை, அழகான பாடல்கள் எல்லாமே நம்ம இன்றைக்குமே மகிழக்கூடிய ஒரு பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. சங்கர் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களுமே கூட நிலைத்தா இருக்கலாம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. மங்கையர் உள்ள மங்காத செல்வம் அரிய மனம் தொட்ட பாடல் இனிய பாடல் என்றும் இணைவையில் ஆஹா ஓஹோ என்று இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளையும் வாழ்த்திருக்காங்க. முரளிதரன் அவருமே கூட ஆஹா ஓஹோ என் பபி பாடல் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. கேம்கடன் எஞ்சி செல்வகுமார் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை பாடலை கேட்டு நான் பறவையாக மகிழ்ச்சி வானில் பறக்க ஆரம்பித்து விட்டேன் சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அவருமே கேம்காட நிமிஜி செல்குமார் அழகும் மலரும் அந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி அர்த்தமுள்ள பாடல்னு சொல்லியிருக்காங்க.

இதே மாதிரி இளங்கோ காஞ்சிபுரம் அங்கேருந்து பாடல் அருமையாக இருந்தது சகோதரின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. சூளரீதா மனோகர் வந்து முக்காலத்தையும் இந்த வந்து உணர்த்தக்கூடிய நல்ல வார்த்தை கொள்ள சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரியான நடனமான ஒரு பாடல்லாம் இருந்தது. அருமையான நையாண்டி பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒழித்த அந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏழு கிணறு தேவா நெஞ்சம் மரப்பதிலை பாடல் அழகும் மலருக்கும், அது வந்து குதிரை மேலே சவாரி செய்வது போல உள்ள ஒரு பாடல் இல்லையா, அருமையான ஒரு பாடல். அப்புறம் போலீஸ்காரன் மகள் பட பாடல் எல்லாத்தையுமே அவங்க வந்து வாழ்த்தியிருக்காங்க. லோகேஸ்வரி தினேஷ் அவரும் வந்து சிறப்பானதொரு பாடல் தொகுப்பினை வழங்கி என்றும் இனியவையாக என்றும் இளமையாக வளம் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளையும் வாழ்த்திருக்காங்க. விவத் பாரதியும் பாராட்டி வாழ்த்திருக்காங்க. கமலா வரதன் அவங்க வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருந்து குறிப்பிட்டிருக்காங்க, மறக்க முடியாத காலத்தில் அழியாத பாடல்கள் இந்த மன்றத்தில் ஓடி வரும் அப்படின்னு கேட்க கேட்க திகட்டாத பாடலில் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூளரீதா மனோகர், கமலா வரதன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க, வேல் முருகன் அவங்களுமே அப்படிதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா செல்வகுமார் கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், முதன் முதலாக பார்த்த போது என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்த அந்த பாடல் அற்புதமான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திருக்காங்க. கமலா வரதன் நிகழ்ச்சியில் இணைந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் அவங்களுமே ராஜேஸ்வரி அவங்களுமே கூட நல்ல நல்ல பாடல்லாம் வந்து தந்தமைக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் போல இருக்கு எல்லா பாடலுமே, அதை தான் அவங்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மன்றத்தில் ஓடி வரும் அந்த பாடல் ரொம்ப மிகவும் பிடித்த பாடல், அதை தந்ததுக்கு வாழ்த்திருக்காங்க. காட்டுப்பாக்கம் அங்கிருந்து ஆண்டனி ராஜ், என்றும் இணைவே நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி அம்மா அவங்க பிறர் பாடகர்களுடன் இணைந்து பாடிய பாடல்கள் தொகுப்பாக இருந்திருக்கு, அருமை அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நேரம் 11:56:35. நிகழ்ச்சியோட நிறைவு நோக்கி வந்துட்டோம். இப்போ நம்ம கேட்கக்கூடிய பாடல் இது சத்தியம் என்ற படத்திலேருந்து ஒழிக்கக்கூடிய பாடல், பி சுசிலா எஸ் ஜானகி ரெண்டு பேருமே பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒழிக்கிறது நமக்காக.

0: இனிமையான இசையோடு கூடிய பழைய திரைப்பட பாடல்கள் ஒலிக்க கேட்டோம்.
1: என்றும் இனியவை.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகள்.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான நாள் இல்லையா? ஸோ பாடல்களும் இன்னைக்கு ஸ்பெஷலாக தான் இருக்க போது, காத்துட்ருங்க, கேட்டு ரசிக்கலாம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில். குடும்பம் வீடு என்னும் கூட்டுக்குள் அன்பினும் சத்தத்தே கீச்சிடும் பாச பறவைகள். குடும்பம் வீடு என்னும் கூட்டுக்குள் அன்பினும் சத்தத்தை கீச்சிடும் பாச பறவைகள்.

ஒரு அருமையான பாடலோட நம்ம ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி துவங்கி இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராமோட குரல்கள்ல கண்ணதாசனோட பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்புல பாடலோட படம் அவன் அவள் அது. இந்த படத்துல இருந்துதான் நாம அந்த பாட்டு கேட்டு ரசிச்சோம். நேரம் இப்போ 12:06:10. இது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இது இசை கொண்டாட்டம். ஓகே, நீங்கள் யூகிச்சிருப்பீங்க இன்றைக்கி வந்து உலக குடும்ப தினம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சூப்பரான பாடல்கள் நம்மளுடைய தமிழ் திரைப்படங்களில் நிறையவே இருக்குது. அதில் இடைக்கால பாடல்கள் தான் நம்ம இன்றைக்கி ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். இனியும் தொடர்ந்து கேட்க போகிறோம். டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலாவோட குரல்களில் வாலியோட பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில் சந்திப்பு படத்துலேருந்து இந்த பாட்டு இப்போது நம்ம கேட்க போகிறோம்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

இன்னைக்கு ஸ்பெஷலான டே அப்படின்னு சொன்னோம், அதாவது உலக குடும்ப தினம். அந்த குடும்பம் அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன டிப்ஸ் நாம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியாததில்லை இருந்தாலும் நாம ஷேர் பண்ணலாம். என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நேரமாவது ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி சாப்பிடும்போதோ இல்லை அடுத்தவங்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போதோ, அதாவது குடும்ப உறுப்பினர்கள் தான் சொல்கிறேன், அடுத்தவங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. செல்ஃபோன் இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளங்கையில் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து அந்த ஃபோனை வந்து நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசும்போது அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணியோ இல்லை அப்படி சைலண்ட்டில் போட்டுட்டோ இல்லை கால் வந்து அதை அணைச்சிட்டோ நம்ம வந்து பேசிட்டு மனம் விட்டு பேசிட்டு அப்போ தான் பேசுறதுல வந்து நம்மளுடைய கவனம் வந்து சிதறாமல் இருக்கும். ஏன்னா அவங்க சொல்கிறத நம்ம காது கொடுத்து கேட்கணும், அதே மாதிரி நாம் சொல்கிறத அவங்களும் காது கொடுத்து கேட்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு உரையாடல் இருக்கும்போது சாப்பிடும்போது அந்த செல்ஃபோனை தவிர்த்துட்டு நம்ம வந்து அவங்க பேசுகிறதுலையோ இல்லை நான் சாப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத கவனித்து, ஏன்னா அங்கே உணவு மட்டும் பரிமாறப்படுறதில்ல, அந்த உணர்வுகளும் பரிமாறப்படுது அப்படின்னு சொல்கிறதுண்டு. ஸோ அந்த மாதிரி நாம் ட்ரை பண்ணலாம். சரியா? சரி, இப்போது அடுத்த பாட்டு நம்ம கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், ஷோபா சேகர், ஷீலா ராமன் இவங்களோட இணைந்த குரல்களில் புலமைப்பித்தனோட பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில் சட்டம் ஒரு விளையாட்டு இந்த படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். ஸோ இந்த உலக குடும்ப தினம் அப்படின்னு சொல்லும்போது குடும்ப பாடல்கள் உங்களுக்கு தோணலாம், இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஏதாவது தோணலாம், நீங்களும் ஷேர் பண்ணலாம். நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த முகநூல் பக்கத்தில். ஸோ அடுத்த பாட்டு கேட்கலாம்.

0: போன்ற தித்திக்கும் பாடல்கள் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் வந்து 12:18 ஆயிடுச்சு. இது உங்கள் அபிமான விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அயனாவரத்துலேருந்து கிருஷ்ணன் அவங்க போட்டிருக்காங்க, இதமான சூழல் அதற்கேற்ப பாடல்கள் இதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவை ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. மேபி அந்த நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டோம் இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்கான கேள்விக்கு என்ன பதிலில் பாடல்களை பாராட்டியிருக்காங்க. அவங்களே வந்து ரெட்ரோ நேரம் முதல் பாடலே அருமை, வாணி அம்மாவோட மேஜிக் வாய்ஸுங்க, அருமையாக இருந்தது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. இளங்கோ அவங்க வந்து நைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹேமலதா வந்து அழகாக ஒரு பூங்கொத்து கொடுத்துருக்காங்க. சரி, இவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லிட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். அடுத்த பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நினைவிற்காக
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
2: வாய்ப்பு அமையும் போதெல்லாம் எங்கேயாவது எனக்கு வேலைகள் சின்ன சின்ன கேப் கிடைக்கும் போது கார் பயணங்களில் இங்கிருந்து ஒரு 20 நிமிஷம் கார் பயணம்னா கூட ஏதோ படிப்பேன். 70s முன்னாடி வந்த இலக்கியங்கள் நிறைய படிப்பேன். 60s முன்னாடி வந்தது புதுமை பித்தன பாரதியார். இன்றைக்கும் நான் கம்பனை படிச்சு ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு கலர் அவர் காட்டிட்டு இருக்காரு, ஒவ்வொரு விஷயம் புரியுது நம்மளுக்கு. மெச்சூரிட்டி வர அலடா அலடா இவ்வளோ இருக்கா இவ்வளோ இருக்கா, அது படிச்சு முடிக்கிறதுக்கு ஆயுள் போதாது.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
0: ரெட்ரோ நேரத்தில் நாம் கேட்க போகிற அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன், ரமேஷ், வாணி ஜெயராம் இவங்களோட குரல்களில், சங்கர் கணேஷோட இசையமைப்பில் ஆனந்த கண்ணீர் இந்த படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. பாட்டுக்கு முன்னாடி உங்களோட இன்னும் கூட சில பதிவுகள் இருக்காது, அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடலாமா? ராமகிருஷ்ணன் குழுமங்குண்டான், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிகள் சுகமான ராகங்களை சுமந்து வந்து எங்கள் இதயங்களை மகிழ்விக்கும் விவத் பாரதிக்கு பாராட்டுகளும் நன்றிகளும்னு சொல்கிறாங்க. காஞ்சிபுரம் இளங்கோ, ரெட்ரோ நேரத்தில் அந்த குடும்ப தினத்தையொட்டி பாடல்கள்லாம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேம்காடன் எம்ஜி செல்வகுமார், பாடல்களை கேட்கறது வந்து ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்றாங்க. மீரா வெங்கட்ராமன் வந்து ஏ கிளாஸ் பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தினத்தை நினைவு கூறுற வகையில் ஆனந்தம் விளையாடும் வீடு, ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது போன்ற பாடல்களை ஒலிபரப்பி இன்னைக்கு வந்து மகுடம் சூட்டி எங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியை உலவ விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி சொல்லியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, இன்னைக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் ஒலித்த பிருந்தாவனம் எங்கள் வீடானது பாடல் ரொம்ப அருமை, நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி. குடும்பத்தோடு வெளியே போகும்போது அனைவரும் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்வோம், அதை பார்த்து பார்த்து ரசிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு அழகாக ஒரு டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த பதிவோட பாட்டுக்கு நம்ம போயிடலாம்.

0: ஹாய் ராஜா, குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. இனிமே என்ன, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான்.
1: ஆமானு, இந்த லீவ்ல முக்கியமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி தரணும்னு விரும்பறேன்.
0: அப்படியா, என்ன அது சொல்லு கேப்போம்.
1: சாலை பாதுகாப்பு பத்தி இந்த சின்ன வயசுல உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படியே மனசுல பதியும் இல்லையா?
0: நிச்சயமாப்பா.
1: ரோட கிராஸ் பண்ணும்போது பெடாசியன்ல எப்படி கிராஸ் பண்றது, அப்புறம் டிராபிக் சிக்னல்ல ஒளிர லைட்ஸுக்கான காரணத்தையும், பச்சை கலர் லைட் எரியுது, மஞ்சள் கலர் லைட் எரியுது, சிவப்பு கலர் லைட் எரியுது, இந்த லைட் எரியறதுக்கான காரணம் என்ன, லைட் எரியும் பொழுது நாம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு விளக்கமா சொல்லி தரணும். அப்புறம் ஒரு வாகனத்தை எப்பொழுது முந்தலாம் எப்பொழுது முந்தக்கூடாது, ஸ்கூல் காலேஜ் பகுதியில் என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டல் இருந்தால் என்ன பண்ணணும், ஹாரன் அடிக்கணுமா அடிக்கக்கூடாதா, எந்த இடத்துல எவ்வாறு செயல்படணும், யூடர்ன் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, இது எந்த மாதிரியான பகுதி அப்படின்றது சாலை ஓரங்களில் இருக்கிற தகவல் பலகையில் இருக்கிற

0: குறியீடுகளுக்கான விளக்கத்தை நாம சொல்லி தரணும்.
1: கரெக்ட், நல்ல ஐடியா. சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம்மளோட முக்கியமான கடமை. சாலை விதிகளை மதிப்போம். வரும் தலைமுறை வளமாய் வாழ இன்றியமையாத தேவைகளில் ஒன்று சாலை பாதுகாப்பு. ஓகே, நேரம் வந்து 12:26:25 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில். குடும்ப தினம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். குடும்ப பாடல்களும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். என்னன்னாக்க, வேலை எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி வேலை பார்க்குறவங்களும் சரி, வீட்டில் வேலையாக இருக்கவங்களும் சரி, வேலை மற்றும் வீட்டு வேலைகளை சமநிலைப்படுத்திக்கிட்டு குடும்பத்தோட குதூகலமாக வெளியில் போகிறதுக்கோ இல்லை பேசுறதுக்கோ ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கோ நேரத்தை வந்து நாம் செலவிடணும். அதே மாதிரி விட்டு கொடுத்தல், நாம ஏன் விட்டு கொடுக்கணும், நீ என்ன பெருசா நான் என்ன சிறுசா, அந்த மாதிரியான எண்ணங்களெல்லாம் தவிர்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு நடந்துக்கிட்டா, விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டா வாழ்க்கை இனிக்கும் இல்லையா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக ஒற்றுமையாக அன்பாக இருக்கிறதுக்கு, ஏன்னா எங்கே தான் வெளியில் சுற்றினாலும் நம்ம கடைசியாக வந்து அடையிற அந்த கூடு வந்து ஒரு வீடாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் நாம் ட்ரை பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து காலையில் போட்ட பதிவுன்னு நினைக்கிறேன். நடிகை அந்த உதிரிப்பூக்கள் நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, அஸ்வினி அந்த நடிகையோட பேர் தான் எனக்கு எங்கள் அப்பா வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி. மீரா வெங்கட்ராமன், பாபு முள்ளக்காடு, பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், அப்புறம் வீரராகவன், பத்மா சுந்தர்ராஜன், இளங்கோ இவங்கெல்லாம் வந்து பதிவுகள் போட்டிருக்காங்க. ரவி பி அம்பத்தூர்லேருந்து அவங்களும் வந்து பதிவு போட்டிருக்காங்க. எல்லாரும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அனுராதா மேடம் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியில் சிரிப்பும் புன்னகையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மந்தவெளி விநாயகம் வழக்கம் போல் அழகாக ஒரு டிஃபன் போஸ்டர் அமைச்சிருக்காரு. ரெட்ரோ நேரத்தில் சுகமான ராக பாடலை தொகுத்து வழங்கக்கூடியவங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சூளை ரீஜா மனோகரன், கடவுள் வாழ்த்து பாடும் இளம் காலை தென்றல் காற்று, என் கைகள் வணக்கம் சொல்லும் ஆர்ஜி அனுராதா அவர்களையும், விவத் பாரதி தமிழ் எஃப்எம்மையும் பார்த்து எல்லாம் சங்கீதம் அந்த அவன் அவளது படத்திலேருந்து இல்லம் சங்கீதம் போட்டோம் இல்லையா அது போட்டிருக்காரு. முரளிதரன் விழுப்புரம், நன்றி வாழ்த்துக்கள்னு. இல்லம் சங்கீதம் தலைப்புக்கு ஏற்ப குடும்ப சங்கீதம் பாடல்களை கேட்க அவளோட காத்துட்ருக்கேன்னு சூளை ரீஜா மனோகரன். ரவி பி அம்பத்தூர்லேருந்து சூப்பரான பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் வந்து அழகாக ஒரு போஸ்டர் பண்ணி போட்டிருக்காங்க, அட்டகாசமான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நன்றி சொல்லிடலாம். ஆனந்தம் விளையாடும் அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு அவங்களுடைய பதிவும் கூட. மேட்டுப்பட்டி கண்ணன் வந்து வெள்ளி மதிய வணக்கம், ஆனந்தமான பாடல்கள் தொடர வாழ்த்துக்கள். முரளிதரன் விழுப்புரம் அகைன் வந்து ஒரு போஸ்டர் அழகாக பண்ணி போட்டிருக்காங்க, அதிசய அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்லி இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, ஒரு தேடலோட பாடல்கள் அவ்வளோதான். கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமாரும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து இன்னைக்கு வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி தினத்தோட சிறப்பு குறித்து பாடல்கள் வழங்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. எம்எஸ்வி அவங்களோட குரலில் குடும்பம் ஒரு கதமம் அந்த பாட்டை, அப்புறம் தீர்க்க சுமங்கலி படத்தில் 1000 ஆண்டின் முன்னே, இதெல்லாம் என்னுடைய நினைவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அந்தோனிராஜோட பதிவு. சரி, இந்த பதிவுகளோடு நம்ம வந்து அடுத்த பாட்டுக்கு போயிடலாம், ஏன்னா நேரம் ஓடிட்டே இருக்கு. வாணி ஜெயராமோட குரலில் கண்ணதாசனோட பாடல், சங்கர் கணேஷ் அவங்க இசையமைப்பில் அடுக்குமல்லி படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உலக குடும்ப தினமான இன்றைக்கி அது தொடர்பான பாடல்களை ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வழங்குறது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஹேமலதா வணக்கமும் வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. எஸ் எம் செந்தில்குமரன், உலக குடும்ப தினமான இன்னைக்கு இல்லம் சங்கீதமாக ஆனந்தம் விளையாடும் வீடு ஒரு பிருந்தாவனமாக ரெட்ரோ நேரத்தில் தொடரும் பாடல்களால் எங்கள் மனம் இன்பத் தேனானது. நிகழ்ச்சி இனிமையாக தொகுக்கும் அன்பின் அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. மகிழ்ச்சி மதிய வணக்கம் சகோதரி. குடும்பம் அது உறவுகள் சங்கமம், குதூகலம் என்றும் அதில் அங்கம், குழந்தைகளுடன் சந்திப்பு அற்புதம், குறையிலா நிகழ்ச்சி தரும் பண்பலை நிறை தரும் தொகுப்பில் மகிழ்பவை, அவசரகதியில் இயங்கும் நிலை அன்பில் கட்டுப்படுத்தும் குடும்ப வலை, அழகான பாடல்கள் செவிகளுக்கு இன்ப நிலை அப்படின்னு சொல்லி மாதவரம் வீரராகவன் முரளி அவங்க வந்து எனக்கு பிடித்த பாடல்களில் அந்த குடும்ப தின பாடல் அருமை பிருந்தாவனம் எங்கள் வீடானது மாடம்பாக்கம்லேருந்து அவங்களுடைய பதிவு. கேம்காடன் எம்ஜி செல்வகுமார், ஆனந்தம் மகிழ்ச்சி ஒரு குடும்பத்தில் இருக்கணும்னா ஒற்றுமை குதூகலம் இவைகள் எப்பொழுதும் நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்றத கவனத்தில் கொள்வது இன்றியமையாதது. இவைகளில் குறையுள்ள சில குடும்பங்கள் இருக்கலாம், அதனை தொடர சர்வதேச குடும்ப தினமான இன்னைக்கு வந்து நாம் முடிவு பண்ணிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. சரி, இதோட நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். வண்டி சக்கரம் படத்துல இருந்து பாட்டு வரப்போது எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜ்யராம் குரல்களை சங்கர் கணேஷ் அவங்க இசையமைப்பில்

நேரம் பொழுது 12:39. இன்னும் சில நொடிகளில் தொடர்விருப்பது 12:40 தமிழ் செய்தி இருக்கை. இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ரெட்ரோ நேரம் தொடரும் 12:50.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறு தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும்

0: உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீப்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இப்பயணத்தின் போது நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். தமது பயணத்தின் முதல்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிக்க உள்ளனர். பிரதமரின் 6 நாட்கள் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன், எரிசக்தி தொடர்பான இருதரப்பு பேச்சுக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் 4வது பெரிய நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள நிலையில் நாட்டின் 11% தேவையை அந்நாடு பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நாட்டிலிருந்து திரவ இயற்கை எரிவாயுவையும் அதிக அளவில் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமது பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு அரசர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் அரசியார் மேக்சிமாவையும் சந்திக்க உள்ளார். நெதர்லாந்து பிரதமர் திரு ரோப் ஜெட்டனை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, பசுமை ஹைட்ரஜன், செமி கண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சு நடத்த உள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உறுப்பு நாடுகளின் அனைத்து தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்து பன்முக ஒத்துழைப்புக்கு இந்தியா துணை நிற்கும் என்று கூறினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி கட்டமைப்பில் உடனடி சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திரு அபாஸ் அரகாச்சிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான தகவல்களை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாகவே தேர்வர்களும் அவர்களின் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வை எவ்வித முறைகேடும் இன்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தும் வகையில் வரும் ஆண்டு முதல் இந்த தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று கூறினார். தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு பிரதான், இதனால் எதிர்காலத்தில் முறைகேடுகள் நிகழாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழல் உருவாக்கித் தரப்படும் என்று தெரிவித்தார். தகுதிமிக்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் 14ஆம் தேதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மறு தேர்வின்போது ஓஎம்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் மறு தேர்வுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டு தவறாதீர்கள்.

0: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததை அடுத்து நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, தற்போது பெட்ரோல் விலை 3.2% டீசல் விலை 3.4% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மற்ற உலக நாடுகளில் 20% முதல் 100% வரை பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் வரிகளை குறைத்து பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் இருந்ததாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விமான போக்குவரத்து திட்டங்கள் குறித்து சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளார்ந்த வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் புதிய அமைச்சரவை வரும் திங்கட்கிழமை பதவியேற்கவுள்ளது. திருவனந்தபுரத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பதவியேற்கவுள்ளார். தில்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்காக ஹைட்ரஜன் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசின் பெட்ரோலியத்துறையுடன் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களிடம் எரிபொருள் நுகர்வை குறைப்பது மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய ஹைட்ரஜன் பேருந்து சேவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பேருந்தில் 35 பேர் பயணம் செய்யலாம். GPS வசதியுடன் கூடிய இந்த பேருந்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் மக்கள் வசதிக்காக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐஹிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 12-10, 3-11, 12-10 என்ற செட் கணக்கில் தைவானின் சியன் லீ இணையை வென்றது. உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ளது. சீனாவின் மெக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் கரீனா கௌஷிக்கும் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் சாகர் தாஹியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 21-13 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தகுமி நமூரா யுச்சி சிமோகாமி இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21-ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் பொழுது 12:51. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான விவித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3. ஓகே, உங்களுடைய பதிவுகள் கொஞ்சம் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம பாட்டு கூட கேட்டுடலாம். பிரேம்நாத் பிரேம் கோயம்புத்தூர்லேருந்து. குடும்பம் தொடர்பான பாடல்கள், சுகமான ராகங்கள் இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்கோம். சந்தோஷம் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர், இடைக்கால பாடல்கள் தொகுப்பு அருமை, ரசிக்கும்படியாக இருக்க. குடும்ப உறவுகள் தின நாளில் இதமான சூழலில் சில பாடல்கள் நீண்ட காலத்துக்கு பின்னாடி கேட்குறேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம். பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்கு. எல்லாருக்கும் குடும்பத்தினர் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு புஷ்பவல்லி. பிஎம் பாலாஜி, ரெட்ரோ நேரத்தில் பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்குன்னு சரஸ்வதி அவங்களோட சேர்ந்து கேட்டுட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தர்மபுரி முருகன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி, அவங்க வந்து குடும்பம் தொடர்பான பாடல்கள் எல்லாம் அருமையாக இருக்குது, நன்றி நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை ரீஜா மனோகரன், எங்கள் குடும்பத்தினருக்கு பிடித்த பாடல் 1000 ஆண்டுகள் 1000 பிறவிகள், கூட்டு குடும்பத்தை அறிவுறுத்தும் பாடல், ஒற்றுமையை நிலைநிறுத்தும் பாடலும் கூட. எங்கள் செவிகளுக்கு தேன் அமுதம் படைத்த விவித் பாரதிக்கு நன்றி வாழ்த்துக்கள். வீரராகவன் இதயம் தொட்ட பாடல், 1000 ஆண்டுகள் இங்கு ஆனந்தமாக பிறந்திடல், வாணிஜராம் குரல்ல மேனி மயங்கி கேட்டு ரசித்தேன் அப்படின்னு சொல்லி இன் குரலில் தொகுத்த மேடம்க்கு நன்றின்னு சொல்லி வீரராகவன். சூரியமூர்த்தி கோவூர், அதே பாட்டு தான், 1000 ஆண்டுகள் பூமியில் பிறந்திட வேண்டுகிறேன். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு 61 பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி எனக்கான வாழ்த்து பாடலாக இருக்கட்டும் வாணியம்மா இனிய குரல் அருமையான பாடல், நன்றி நன்றியின் வாழ்த்துக்கள் சார். கேம்காடன் எம்ஜி செல்வகுமார், மனித பிறவி அப்படிங்கிறது மகத்தானது, அதில் தாய் என்பது மகோன்னதமானது, குடும்பத்திற்கு தாய் தான் மையப்புள்ளி. இதனை உணர்த்திடும் வகையில் 1000 ஆண்டுகள் 1000 பிறவிகள் பூமியில் பிறந்திட வேண்டுகிறேன் அப்படிங்கிற பாடலை ஒலிபரப்பினதுக்கு ரொம்ப நன்றி, இருகரம் கூப்பி மகிழ்கிறேன் அப்படின்னு அவங்க பதிவு. ஓம் பிரகாஷ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகெயின். கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், அவங்க வந்து தேவி வந்த நேரம் அந்த பாட்டு கேட்டு நான் லைத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தெய்வமணி, இன்னைக்கு பாடல்கள்லாம் எங்களை ஆனந்த ஆட்டம் போட வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ், ரெட்ரோடேரம் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. ஓகே, உங்களுடைய பதிவுகள் எல்லாமே படித்தாச்சு. இப்போ கலீல் அகமது, அவங்க பொன்னேரியிலேருந்து, சாங் லிரிக் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. ஓகே, இப்போது நம்ம அடுத்த பாட்டு. என்னதான் இருந்தாலும் நிறைய உறவுகள் இருந்தாலும் இந்த அண்ணன் தங்கை, அண்ணன் தம்பி, இந்த உறவு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான உறவு. அதுவும் வந்து அண்ணன் தங்கை உறவு, அந்த தாய் மாமன், அந்த தங்கைக்கு பிறக்கக்கூடிய அந்த சகோதரிக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளை தாளாட்டக்கூடிய அந்த தாய் மாமன் உறவும் வந்து ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு உறவு நம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அண்ணன் தங்கச்சி பாட்டு தான், இதுக்கு தான் இந்த க்ளூ. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல் தங்கைக்கோர் கீதம் இந்த படத்துலேருந்து வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

0: ஓகே, இன்றைக்கி அருமையான பாடல்கள் நம்ம கேட்டோம். குடும்ப தினத்தில் குடும்பம் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க என்ன பண்ணும் அப்படின்னா, அன்பும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் ரொம்ப அவசியம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிதுபடுத்தாமல் தினமும் மனம் விட்டு பேசலாம், ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து. உங்களோட நேரத்தை குடும்பத்துக்காக முழுமையாக ஒதுக்கினா வீட்டில் எப்போதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். ஒரு குடும்பம், ஒரு வீடு நல்லா இருந்தால் ஒரு நாடும் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து இந்த விஷயங்களை நாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நல்லா முகமது நிகழ்ச்சிகள்லாம் அருமையாக இருக்குது. குடும்ப பாடல்கள் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்தது, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக தொகுத்து வழங்கினீங்க, நன்றி அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பதிவு. ஸோ பதிவுகள் போட்ட எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இது வரைக்கும் நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: ரெட்ரோ நேரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 1:20. இனி நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: அரங்கேறும் இந்த நிகழ்ச்சி வந்து பாடல் உங்கள் சாய்ஸ்னா, ஒரு சிலருக்கு புது பாட்டு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பழைய பாட்டு பிடிக்கும், ஒரு சிலருக்கு இடைக்கால பாடல்கள் பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான பாட்டு பிடிச்சாலும் நீங்கள் என்ன பண்ணும், தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு கேட்கலாம், இன்ஸ்டண்ட்டாக பாட்டையும் கேட்டு ரசிக்கலாம். என்ன எண்கள் அப்படின்னா 2952508533, இன்னொரு எண் 2838719871, இரண்டு எண்கள் இருக்குது. பழைய நேர்கள், அதாவது பழைய நேர்கள்னு சொல்லக்கூடாது, நம்மளுடைய நேர்கள் தான் எல்லாருமே, இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட அந்த காலையில் நிகழ்ச்சி ரெண்டு தொலைபேசி வழி நிகழ்ச்சி இருந்தது, அதே மாதிரி நேத்திக்கும் நீங்கள் பங்கேற்றிருக்கலாம். அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். சரியா, நம்மளுடைய நண்பர்கள் தான் எல்லாருமே. இப்போ முதல் நேயர் தயாரா இருக்காங்க, யாருன்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம். கொடுங்கலந்து தனியாசலம் பேசுறேன்.
0: தனிகாச்சலம் ஐயா, சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு
1: உங்களுக்கு? நீ போட்ட பாடல் எல்லாமே நல்ல பாட்டுங்க.
0: சூப்பர். நன்றி நன்றி.
1: கடையில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
0: சந்தோஷம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: கொடுங்கையூர்.
0: ஓகே, சொல்லுங்கய்யா.
1: இப்ப வந்து பழைய பொருளாதாரம் ரஜினி, இது நானே என்றும் ராஜா.
0: அந்த பாட்டு வேணுமா?
1: ஆமா ஆமா.
0: சரி, கேக்கலாமா? நன்றிங்க. பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க, கேட்கலாம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். இப்ப கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். 1:07 நொடியில் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம், பேசுங்க. யார் பேசுறீங்க? புட்லூர்ல இருந்து கல்யாண சுந்தரம் ஐயா. என்ன பாட்டுங்க ஐயா வேணும்?
1: எனக்கு இந்த திசை மாதிரி பறவைகள் படத்திலிருந்து
0: ராணி வாடி சிங்கக்குட்டியா? தங்க கட்டி சிங்கக்குட்டி இல்ல, என்ன ஸ்பெஷல் ஏதாவது காரணம் இருக்கா அந்த பாட்டு கேக்குறதுக்கு? ஓ, அதனாலங்களா? ஓகே ஓகே, சூப்பர். கேக்கலாங்களா? நன்றி நன்றி. பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகியோட குரல்கள்ல கண்ணதாசனோட பாடல, மிஸ் சுசநாதன் அவங்க இசையமைப்புல திசை மாறிய பறவைகள் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

0: ஒலித்த அந்த அருமையான பாடலை தொடர்ந்து இப்ப வரப்போற நேயர் வணக்கம் பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: பழனிசாமி பேசுறேன்.
0: பழனிசாமி ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: எனக்கு தங்க பதக்கத்துல இருந்து நல்லதொரு குடும்பம் போடுங்க மேடம்.
0: நல்லதொரு குடும்பம், யாசர் பாடியில இருந்து என்ன சொன்னீங்க பேரு?
1: பழனிசாமி.
0: பழனிசாமி ஐயாக்கு நல்லதொரு குடும்பம் அந்த பாட்டு வேணும் இல்லையா? கேக்கலாமா? தேங்க்யூ,
1: நன்றி.
0: டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலாவோட குரல்களில் கண்ணதாசனோட பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில் தங்க பதக்கம் படத்துலேருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். இணைந்திருங்கள், இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
1: வாய்ப்பு அமையும் போதெல்லாம் எங்கேயாவது எனக்கு வேலைகள் சின்ன சின்ன கேப் கிடைக்கும் போது கார் பயணங்களில் இங்கிருந்து ஒரு 20 நிமிஷம் கார் பயணம்னா கூட ஏதோ படிப்பேன். 70s முன்னாடி வந்த இலக்கியங்கள் நிறைய படிப்பேன். 60s முன்னாடி வந்தது புதுமை பித்தன பாரதியார். இன்றைக்கும் நான் கம்பனை படித்து ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு கலர் அவர் காட்டிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயம் புரியுது. நம்மளுக்கு மெச்சூரிட்டி வர வர வர அலடா அலடா இவ்வளோ இருக்கா இவ்வளோ இருக்கா அது படித்து முடிக்கிறதுக்கு ஆயுள் போதாது.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நேரம் பொழுது 1:18:25 இணைந்திருக்கிறோம். இது பாடல் உங்கள் சாய்ஸ். இயக்குனர் தேவா, அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஹேமலதா இவங்கெல்லாம் வாழ்த்தி பாடல் உங்கள் சாய்ஸில் மற்றவங்களோட சாய்ஸில் வரக்கூடிய பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இந்த நிகழ்ச்சியில் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன செய்யணும்? 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2952-08-53 இது ஒரு எண், 2838-9871 இரண்டு எண்கள் இருக்குது உங்களுக்காக. ஏதாவது ஒரு நம்பரில் நீங்கள் வரலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு தொலைபேசி வழியா கேட்டு இன்ஸ்டன்ட்டா காற்றலைகள்ல கேட்டு ரசிக்கலாம். இப்ப வந்திருக்கக்கூடிய நேயர் யாரு நம்ம பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. ஹலோ மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: எஸ்வி
0: நகர்ல இருந்து.
1: எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா வாழ்க்கை கெத்து மேடம்
0: அப்படிங்கிற பாட்டு. என்ன
1: புதிர்ல ஒரு 300 சொல்லிருக்கேன் மேடம்.
0: சரி சரி, என்ன என்ன படத்துல இருந்து பாட்டு?
1: மேயாத மான்
0: மேடம்.
1: நன்றி.
0: இவர் கேட்ட இந்த பாடல் மேயாத மான் படத்துல இருந்து, காக்கா பாலா அவங்க பாடி இருக்கக்கூடிய பாடல், ரத்னகுமார் அவங்க எழுதின பாடலுக்கு இசை சந்தோஷ் நாராயண்.
2: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தொங்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: 102.3 FM. வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
5: வணக்கம் மேடம்.
4: யார் பேசுறீங்க ஐயா?
5: நரசிங்கபுரத்து எத்ராஜ் பேசுறேன்.
4: ஆ, சொல்லுங்க ஐயா.
5: எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை படத்துல இருந்து நான் மாந்தோப்பில் நின்றிருந்த அந்த பாட்டு போடுங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம்.
4: ரொம்ப நன்றிங்க. கேக்கலாங்க.
5: ஆ, சரி.
4: தேங்க் யூ. எங்க வீட்டு பிள்ளை படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. டி எம் சௌந்தரராஜன் எல்லாரும் ஈஸ்வரியோட குரல்கள்ல, வாலியோட பாடல், எம் எஸ் சுசநாதன் ராமமூர்த்தி அவங்க இசையமைப்புல பாட்டு வந்துட்டு இருக்கு. பாடல் வரப்போற நேரம் 1:31 நிமிடம் 25 நொடி.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்க, ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துடுறோமா?
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே? எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். நேரம் இப்போ 1:38:35 ஆயிடுச்சு. பாடத்து நேயர் வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை
3: இனிமையான மதியம். வணக்கம் மேடம்.
2: யார் சொல்றீங்க?
3: நான் சேர்ந்த மனு சங்கர். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்க நிகழ்ச்சியில பாடல் கேக்குறேன்,
2: ரொம்ப மகிழ்ச்சியா
3: இருக்கு.
2: சந்தோஷங்க, சொல்லுங்க.
3: எனக்கு மாமன் மகள் படம்,
2: ம்,
3: அதுல வந்து கேட்டால ஒரு கேள்வி. அது எப்படின்னாக்க வந்து பொண்ணு படிச்சிருப்பாங்க, பையன் படிச்சிருக்க மாட்டாரு, அதுக்காக வந்து தரமாட்டான்னு சொல்றாங்க பொண்ணு. அதுக்கு உண்டான இது வந்து அவங்க புத்திமதி சொல்ற மாதிரி அந்த பாடல் அமைஞ்சிருக்கும்.
2: படம் பேர் வந்துட்டு தாய் மாமன் இல்லீங்களா?
3: தாய் மாமன்.
2: சரி சரி, ஓகே ஓகே. தேவாவோட இசையமைப்புல அந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மணிவண்ணனோட குரல்கள் இல்லீங்களா?
3: கண்டிப்பா கண்டிப்பா மேடம்.
2: ஓகேங்க, நன்றி நன்றி நன்றி. பாடல் கேட்கலாம். நேரம் இப்போ 1:39:25.

ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேயர் விரும்பி கேட்ட பாடல் தொடரும். இது பாடல் உங்கள் சாய்ஸ். உங்கள் அபிமான விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3

0: நேர்களும் தங்களோட தெருவில் பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்காங்க. நேரம் பொழுது 1:40.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடி ஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: இப்போ நம்ம நேயரோட தெருவில் பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற படம் தாய் மாமன்.

0: 1:45:30 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும். அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் சொல்றீங்க? வணக்கம்.
1: உலகம் சுற்றும் வாலிபன் ஆரம்ப காலத்து பாட்டுலாம் கேக்கும் போது வெற்றி வந்து என்ன இதெல்லாம் வந்து டிஃபரண்ட் வாய்ஸ். அதுல வந்து எனக்கு அவள் ஒரு நவரச நாடகம்
0: கேக்கலாமா?
1: எனக்காக அத்தனை தமிழ்ச்சந்தங்களும் பாடலாம்.
0: கண்டிப்பா கண்ணதாசனோட பாடல் நம்ம சுசநாதன் அவங்க இசையமைப்புல கேக்கலாம். நன்றி.

0: திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வந்து கந்தசாமி பேசுறேன் மேம்.
1: வேடச்சந்தூரா உங்க ஊரு?
0: ஆமா மேம்.
1: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
0: படம் வந்து செம்பருத்தி.
1: சரிங்க.
0: பாடல் வந்து சலக்கு சலக்கு சேல.
2: பாடல் வந்து சலக்கு சலக்கு
1: சேல. எக்கோ அடிச்சிட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி. ஓகே, மனோ எஸ் ஜானகியோட குரல்கள்ல வாலியோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல பாடல் இடம்பெற்ற படம் செம்பருத்தி.

0: 1:55 பத்து நொடியில நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரப்போற நேயர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
1: சிவலூர் மாவட்டம் அத்திப்பட்டில இருந்து மாபாஷா பேசுறேன் மேடம்.
0: அத்திப்பட்டில இருந்து யாருங்க?
1: மாபாஷா.
0: மாபாஷா, ஓகே, சொல்லுங்க என்ன பாட்டுங்க?
1: படம் வேட்டைக்காரன் மேடம்.
0: ஓகே,
1: பாடல் வந்து உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்.
0: ஓகே, ஒரு தன்னம்பிக்கை மிக்க பாடலோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நன்றிங்க.
1: நன்றி
0: நன்றி. டி எம் சௌந்தரராஜன், ஏ எல் ராகவன் இவங்களோட குரல்கள்ல கண்ணதாசனோட பாடல், கே வி மகாதேவன் அவங்க இசையமைப்புல வேட்டைக்காரன் படத்திலேருந்து இந்த பாடல் வந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போற பாடல். அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சலக்கு சலக்கு செய்யல பாட சூப்பரா இருந்தது, நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரவணன், காஞ்சிபுரம் பாடல்கள்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வீரராகவன், அனைத்து பாடல்களும் அருமை, அற்புத பழைய கீதங்கள் கலவை, நேர்கள் தேர்வு மிகவும் மகிழ்வு, நேர்த்தியான தொகுப்பு நெகிழ்வு, பகலில் மிதந்து வந்த பாட்டலை, பரவசம் தந்துவிட்ட ராகமழை அப்படின்னு சொல்லிட்டு. இதாங்க அடுத்த நேர்கள் கேட்கும்போது நம்மளுக்கும் பிடிச்ச பாட்டு தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து, அப்படி அடுத்தவங்களோட அடுத்த நேயர்கள், அதாவது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கும் லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான். ஸோ அடிக்கடி வரக்கூடிய நேயர்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு வந்தால் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்க எதுவாக இருக்கும். இப்போது நிகழ்ச்சி நிறைவான பாடல் கேட்கலாம். இந்த பாடலோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் பை பை ஃப்ரம் அனுராதா விஜயகுமார்.

0: of Thailand Open. With that, we end the midday news.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.

2:16 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பதை ஃப்ரைடே மியூசிக் டே இன்பா கூட கேட்க போறீங்க.

உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போடலையா?

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா?
2: அதுவும் ஆப்ல இருந்தா?
1: ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
5: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: 2:21 எடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை எங்கள் ஸ்டைல்.
1: பாட்டாலே புத்தி சொன்னார்.
0: இந்த குரல் இந்திய திரை உலகத்தில் ஒலிக்க ஆரம்பித்து நேற்றோடு 50 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் 50 அல்ல, 500 அல்ல, இன்னும் பல பல ஆண்டுகள் காற்றும் காதுகளும் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் வரை ஒலிக்கப் போகிற இசைக்கு சொந்தக்காரர் இளையராஜா அவர்களுடைய 51வது ஆண்டு இன்னிலிருந்து தொடங்குது தமிழ் திரை உலகத்தில். ஓகே, அண்ட் நம்ம அந்த நிகழ்வை கொண்டாடுறோம் பாட்டோட, அவரோட இசையோட தான், அவருடைய இசை தான் நமக்கு எப்பவும் கொண்டாடும். அந்த மாதிரியான கொண்டாட்ட பாடல்கள் தான் இனியான தீம். அதுலேயும் நாதஸ்வரம் தவில் மாதிரியான நம்ம ஊர் இசைக்கருவிகளில் அவர் பண்ண அந்த கொண்டாட்டமான மியூசிக் தான் 3 மணி வரைக்கும் நாம் எங்கள் ஸ்டைலில் கேட்க போகிறோம். அது என்னென்ன பாடல்கள்? இந்த மாதிரி மன்னன் படத்துல இருந்து, அதை தொடர்ந்து நீங்கள் கேட்டவை படத்துல இருந்து, அதை தொடர்ந்து ரொம்ப ஃபேமஸ்
2: ஆன தெரிஞ்சுதா அங்க பாரு ரோட்ல எல்லாம் குறுக்கமருக்கு ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா.
0: இந்த மாதிரியான பாடல்கள் தான் 3 மணி வரைக்கும் நம்ம 102.3 பாட்டு தமிழ் பண்பில். இப்போ கேட்க போகிற இந்த பாட்டு மன்னன் படத்தில் வாலி அவர்கள் எழுதி இசைராஜா இளையராஜா இசையில் எஸ்பிபி அண்ட் ஸ்வர்ணலதா குரல்களில் கேட்க போகிறீங்க.

ரெண்டு மணி 28 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாதி தமிழ் பத்பலையில் இசை ராஜா இளையராஜா 50. அந்த நடுவில் வரும்ல அவர் ஃபியூசன், அது வந்து வெஸ்டர்னாக தொடங்கி அதுக்கப்புறமா அந்த நடுவில் வரும் அந்த இன்டர்வியூவில் வர்ற அந்த இது தவல் நாதஸ்வரம் வச்சு இப்படி ஒரு மியூசிக்கை க்ரியேட் பண்ண முடியுமா, ஒரு வெஸ்டர்னைஸ்டான ஒரு இசையை தர முடியுமா அப்படிங்கிறத அவர் செஞ்சு காட்டியிருப்பார். அந்த பாட்டு தான் மன்னன் படத்தில் இருந்து கேட்டீங்க, இசை மன்னன் இசை ராஜா இளையராஜா இசையில் கேட்க போகிறது. அடுத்து நீங்கள் கேட்டவையிலேருந்து இதை தானே நீங்கள் கேட்டீங்க, இதை தானே வந்து இந்த 50 வருடமும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இன்னும் வரப்போகிற 50 வருடங்களும் தொடர்ந்து இதை தானே கேட்க போகிறீங்க. அந்த மாதிரி நிலைச்சு நிற்கிற ஒரு பாட்டை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இதோ வச்சுக்கோங்க அப்படின்னு குடிச்சது தான் அந்த மாதிரியான ஒரு பாட்டு. கொண்டாட்டம் அவரை கொண்டாடுறதுனாலும் அவருடைய பாட்டு தான் நமக்கு தேவைப்படுது. வாலி அவர்கள் எழுதி எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி குரல்களில் இசை ராஜா இளையராஜா இசையில் இந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் ஸ்டைல் நம்ம ஸ்டைலில் இசை ராஜா இளையராஜா மியூசிக்கோட இன்பா கூட 102.3 பாதி தமிழ் பண்ணுறாங்க.

0: ஊர் வாத்தியங்களோட ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தார். தான் நான் வந்துட்டேன், பாளையம் பண்ணாபுரம் சின்னத்தாயி பெத்த மகன் வந்துட்டேங்கிறது. அதை பாட்டாகவும் அனௌன்ஸ் பண்ணார். அந்த பாட்டு தான் அடுத்து கேட்க போகிறீங்க. இசைராஜா இளையராஜா குரலில் அவரே பாடினது, அதோடு சேர்ந்த அவர் இசையில் சுதாகர் மற்றும் கோரஸ் குரலில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் இன்பா கூட ஃப்ரைடே மியூசிக்.
1: டேய் பசங்களா, சைக்கிள் மது வத்தலன் என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா. என்ன
2: ஓரமா போயா? ஓரமா போயா?

0: ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
1: ரெண்டு மணி 34 நிமிஷத்துக்கு 102 பிடி போடு விபத் பாரதி தமிழ் பண்பலையில இசராஜா இளையராஜாவை கொண்டாடிட்டு இருக்கோம்.
2: பாட்டாலே புத்தி சொன்னார் பாட்டாலே
1: அன்னக்கிளி 1974 வெளியாகிறதுக்கு முன்னாடி எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கே வி மகாதேவன் அவர்கள் அப்படிங்கிற ரெண்டு லெஜெண்ட்ஸ் இங்க கோல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்திய இசை உலகத்திலிருந்தே சொல்லலாம், தமிழ் மட்டும் இல்லை, அவங்க எல்லா இசை உலகத்திலும் சென்னை மாதிரி நகரங்களில் பாலிவுட் இசை மட்டும்தான் வந்து அதிகமாக கேட்கப்பட்டு கொண்டிருந்தது. அண்ட் அந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம ஊர்லேருந்து நம்ம ஊர் இசையை, நம்ம ஊர் குரல்களை, நம்ம ஊர் தாளத்தை, நம்ம

வீட்டுக்காரர்களே,

0: Who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல்.
3: ரெண்டு மணி 41 நிமிடங்களுக்கு இன்னைக்கு தீமே அதுதான். எங்க ஸ்டைல்ல அவருடைய 50 ஆண்டுகள் நிறைவடைகிற அந்த இசை பயணம் அப்படிங்கிறது திரையுலகத்தில் அப்படிங்கிறது 51வது ஆண்டில் அடி எடுத்துக்கிறார் இன்னிருந்து. அண்ட் அவர் அன்னைக்கு ஆரம்பித்து வச்சதான் அந்த தீமில். அண்ட் நம்ம ஊர் நாட்டுப்புற இசை கருவிகளை வைத்து அவரை கொண்டாடுகிற, அவரை கொண்டாடினாலும் அவருடைய பாடல்கள் தான் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அந்த மாதிரி அவர் ஆரம்பித்த அந்த அன்னக்கடியிலேருந்து தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் கை வச்சதான்

போயிடும், அது அங்க அழகு விட்டு போயிடும், தெரிஞ்சவதாப்பா.

ரெண்டு மணி 46 நிமிடங்களுக்கு எங்க ஸ்டைல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நம்ம ஸ்டைல்ல. அண்ட் அவருடைய ஸ்டைல்ல என்னென்ன பாடல்கள், அவருடைய இசைக்கருவிகள், அவருக்கான இசைக்கருவிகள் அப்படின்னு ஆயிடுச்சு. நம்ம ஊர் இசைக்கருவிகள் அப்படி எல்லா பாடல்கள்லயுமே இருக்கும். வெஸ்டர்னைஸ்டான நம்ம ஊர் கருவிகள் அப்படியான தீம்ல வந்த பாட்டுகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ராஜா கையை வச்ச பாட்டு கேட்டு முடிச்சோம். அந்த பாட்டு கமல்ஹாசன் குரலில் வாலி அவர்கள் எழுதினது. கேட்க போகிற இந்த பாட்டும் ராஜான்னு தொடங்குகிற ஒரு பாட்டு தான். ராஜாங்கிற பேர்னால் மட்டும் இல்லை, நான் ராஜாங்கிறத ராஜான்னு ராஜாவுக்கு உணர்ந்துருக்கணும். எப்போது அப்படின்னா அந்த நம்பிக்கை இருக்கணும்ல, ஆமாம் நான் ராஜா அப்படிங்கிறத அவரே சொல்லணும். நீங்களே சொல்லாமா அப்படின்னா எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன், கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். அந்த நம்பிக்கை இருக்குல்ல, ஆமாம் நான் ராஜா தான் அப்படிங்கிறது. அண்ட் என்னால் அதை பெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம்ல, அந்த நம்பிக்கை வந்து எல்லா டைம்லையும் இருக்கணும். அந்த அதீத நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெசகுனா அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடும். ஆனால் நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம் ஞானம் என்னங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிளியராக தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம் நான் ராஜாதான்னு உலகத்துக்கு சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் மற்றவங்க சொல்கிறத விட நம்ம சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு பாட்டு தான் அக்னி நட்சத்திரம் பட பாட்டை அடுத்து ஏகைன் வாலி அவர்கள் எழுதினது. இசை ராஜா இளையராஜா இசையில் அவரே பாடினது.

0: 2:52 கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து வணக்கம். அந்தோனிராஜ் இளையராஜா 50 சேர்த்து அந்த போஸ்டர் நிகழ்ச்சி அன்னக்கிளியிலிருந்து இப்போ வரைக்கும் சூப்பர் என்று மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் பர்வதவர்த்தினி. நிகழ்ச்சியில் ஒலித்த அத்தனை பாடல்களும் செம என்று இசை மாலை இன்பம் தரும் தென்றல் சோலை இனிய பொழுது போகும் வேலை இதை எங்கள் ரசிக்கும் இந்த நாளை நல்ல வேலை எங்கள் ஸ்டைலில் என்றுமே சிறக்கும் பண்பலையோடு வீரராகவன் மாதவரத்திலிருந்து இன்பமான வணக்கம் உங்களுக்கும் இனிய வணக்கம். பக்ரிசாமி தாமரைப்புலத்திலேருந்து இளையராஜாவின் இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அமர்களம் அன்புராணி எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து என்ன திருக்கும் திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து சென்னை சிங்கர் சிவராமன் சோமசுந்தர பிரபு ஹைடாமகி ஹேமலதா புஷ்பா அண்ட் அருமையான பாடல்கள் என்கிறார் பர்வதவர்த்தினி ஹேமலதா. தேன் பாடல்கள் தேடல்கள் சிறப்பான வரவேற்பு குட் ஜாப் உங்களுக்கும். சாந்தி ரமேஷ் பாபு முழுக்காடு தூத்துக்குடி பாலசுப்ரமணியன் பிரபாகரன் அண்ட் இதோடு சேர்ந்து மெசேஜ் அனுப்பின அத்தனை நேயர்களுக்கும் மதிய வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
2: வாய்ப்பு அமையும் போதெல்லாம் எங்கேயாவது எனக்கு வேலைகள் சின்ன சின்ன கேப் கிடைக்கும் போது கார் பயணங்கள்ல இங்கிருந்து ஒரு 20 கார் பயணம்னா கூட ஏதாவது படிப்பேன். 70s முன்னாடி வந்த இலக்கியங்கள் நிறைய படிப்பேன். 60s முன்னாடி வந்தது புதுமை பித்தனை பாரதியார் இன்றைக்கும் நான் கம்பனை படிச்சு ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு கலர் அவர் காட்டிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயம் புரியுது நம்மளுக்கு மெச்சூரிட்டி வர வர வர அலடா அலடா இவ்வளோ இருக்கா இவ்வளோ இருக்கான் அது படிச்சு முடிக்கிறதுக்கு ஆயுள் போதாது.
1: இணைந்திருங்கள் இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
3: பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா 2.0 பற்றிய விவரங்களை கேட்டறிவோம். பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா 2.0 2016 மே மாதம் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா என்பது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு இலவச எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டமாகும். பாரம்பரிய சமையல் எரிபொருட்களான விறகு நிலக்கரி மாட்டுச்சாணம் போன்றவற்றை பயன்படுத்தும் கிராமப்புற மற்றும் ஏழை குடும்பங்கள்

0: ஆரோக்கியத்திலும் சுற்றுச்சூழலிலும் தீங்குகளும் அதன் தாக்கங்களும் பல இருந்தன. இந்த நிலையிலிருந்து அவர்களை மேம்படுத்த கிராமப்புற பெண்களுக்கு சுத்தமான சமையல் எரிபொருளை கிடைக்கச் செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டம் உத்தரப்பிரதேசத்தின் மகோபாவில் மாண்புமிகு பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டது. 2020 ஆண்டிற்குள் 8 கோடி எல்பிஜி இணைப்புகளை ஏழை குடும்பங்களுக்கு வழங்குவதை இலக்காக கொண்டே இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத்தில் 8வது கோடி எல்பிஜி இணைப்பு 2019 ஆண்டு செப்டம்பர் 7 அன்றே வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 8 கோடி எல்பிஜி இணைப்புகள் வெளியிடப்பட்டதன் மூலம் 2016 ஆண்டு நிலவரப்படி இருந்த 62 விழுக்காடாக இருந்த எல்பிஜி இணைப்புகளின் எண்ணிக்கை 2021 ஆண்டுக்குள் 99.8 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. புலம்பெயர்ந்த வீடுகளுக்கு சிறப்பு வசதியுடன் கூடிய பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 1.6 கோடி எல்பிஜி இணைப்புகள் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா 2.0 கீழ் பயன்பெற விரும்பும் பெண்கள் 18 நிரம்பியவராக இருக்க வேண்டும். எண்ணெய் விற்பனை செய்யும் எந்த ஒரு நிறுவனத்தின் மற்றொரு எல்பிஜி இணைப்பும் அந்த வீட்டில் இருத்தல் கூடாது. சமூக பொருளாதார மற்றும் சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர், வனவாசிகள், தீவுகள் மற்றும் நதித்தீவுகளில் வசிக்கும் எந்த ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த 18 நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். இத்திட்டத்தில் இணைவதற்கு விண்ணப்பதாரர் தன்னுடைய அடையாளச் சான்று மற்றும் முகவரிக்கான ஆதார் அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும். அஸ்ஸாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர் அனைவரும் ஆதாரில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியில் வசிப்பவராக இருக்க வேண்டும். விண்ணப்பம் செய்யப்படும் மாநிலத்தில் வழங்கப்படும் ரேஷன் கார்டு அல்லது இடம்பெயர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு குடும்ப அமைப்பு பற்றி பிற மாநில அரசு அளிக்கும் ஆவணத்தின் இணைப்பு 1 அளிக்கப்படும் சுய விவர அறிக்கையும் சமர்ப்பிக்க வேண்டும். பயனாளியின் ஆதார் மற்றும் ஆவணத்தின் வரிசை எண் 3 குறிப்பிடப்பட்டுள்ள 18 நிரம்பிய குடும்ப உறுப்பினரின் ஆதார் அட்டையையே சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் அவரின் வங்கிக் கணக்கு எண் மற்றும் IFSC எண்ணை சமர்ப்பித்தல் வேண்டும். மேலும் விண்ணப்பதாரரின் குடும்பத்தின் நிலைக்கு ஆதரவான KYC விவரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் அவர்கள் விரும்பும் எந்த ஒரு விநியோகஸ்தரிடமும் விண்ணப்பத்தை நேரிலோ அல்லது இணையதளம் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். இத்திட்டம் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 1800-233-3555 என்ற இலவச எண்ணை அழைக்கலாம். மேலும் 1800-266-6696 என்ற உதவி எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். எல்பிஜி சம்பந்தமான அவசர கால உதவிகளுக்கு 1906 என்ற எண்ணையும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா 2.0 பற்றிய விவரங்களை கேட்டறிந்தோம்.
1: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
2: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
1: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
2: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

மூணு மணி வர்ணஜாலம் கேட்க தயாராக இருக்கிறீர்கள். வர்ணஜாலத்தில் இசை வர்ணஜாலத்தை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த வகையில் 102.6 தமிழ் பண்பலையில் தொடர்ந்து கேட்க போகிற இந்த பாடல்கள் 2000 to 2020 வரைக்குமான காலகட்டத்தில் வந்த பாடல்கள். அந்த 2000 to 2020 வரைக்குமான காலகட்டத்தில் 2000, 2001, 2002, 2003, 2004 என்று அந்த 4 வருடங்களில் ஒரு 4 பாடல்கள் மட்டும் போட போகிறேன். அந்த 4 பாடல்கள் குறிப்பாக இளையராஜா அவர்களுடையது. அந்த குறிப்பாக அந்த 4 பாடல்களும் அதை தொடர்ந்து வேறு பாடல்களும் அப்படிங்கிறப்போ 1970 to 2000 வரைக்குமான அவருடைய எவல்யூஷன் அப்படிங்கிறது எப்படி மாறி வந்திருக்கு அப்படிங்கிறது. அண்ட் கேட்க போகிற இந்த பாட்டு அழகி படத்துலேருந்து. இந்த ஒரு பாட்டுக்கு நிறைய கதை இருக்குது, பாட்டை கேட்டுக்கிட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான் டான்
1: டான் டான் டான். மூணு மணி ஏழு நிமிடங்களுக்கு 102.3 பாதி தமிழ் பத்பலையில் ஃப்ரைடே மியூசிக் டே. மியூசிக் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், குறிப்பாக இசைராஜா இளையராஜா இசை அதிகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காரணம், அவரோட 50 ஆண்டுகள் நிறைவடைந்த 51வது ஆண்டில் அடி எடுத்து வைத்திருக்கிறார் என்பது. ஓகே, அந்த அழகி படத்துக்கு ஒரு கதை இருக்குன்னு சொன்னார்ல, அந்த கதை என்ன அப்படின்னா, 70களில் அவருடைய இசை கேட்டது நம்ம அதுக்கப்புறம் வானொலியில் தான் கேட்போம். 2000 தலைமுறை அப்படிங்கிறது, அந்த 2K அப்படிங்கிறது அங்கெல்லாம் ஆரம்பிக்குது. 2000 வந்தவங்களுக்கு இளையராஜா அவர்கள் அப்படிங்கிற அவங்களுடைய இசை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட இசை அப்படிங்கிறது அந்த டைமில் முழுக்க மீண்டும் ஒரு முறை எப்படி வந்து 1970களுக்கு முன்னாடி வெஸ்டர்னைஸ்டாக இருந்ததோ தமிழ் சினிமா இசை, அதே மாதிரி தான் 90களுக்கு பிறகு அதிகபட்சமாக மறுபடியும் ஒரு வெஸ்டர்னைஸ்டான ஒரு தீமுக்கு உள்ளே போச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரியான மெல் இசை அப்படிங்கிறது, மெலடி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. அண்ட் டிஜிட்டல் இசை அப்படிங்கிற அந்த புது ரெவல்யூஷனை பல இசையமைப்பாளர்கள் உருவாக்குனாங்க. அதில் குறிப்பாக ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையை வந்து நாம் புறந்தள்ளவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இது மற்ற இசையமைப்பாளர்களோட இளையராஜா அவர்களை கம்பேர் பண்ணுறதோ இல்லை அது பெஸ்ட் இது பெஸ்ட் என்று சொல்கிறதோ அப்படிங்கிறது, தொடர்ந்து ஒரு இசை நிலைத்திருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சுட்டி காட்டுறது மட்டும்தான், ஜஸ்ட் பாயிண்டிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். அண்ட் அந்த மாதிரி டைமில் மொத்தமாக ஒரு ஜென்ரேஷனுடைய இசை டேஸ்ட்டு மாறி இருந்த டைமில் கூட, அண்ட் ஒரு படம் வந்து கதை, இந்த கதை ரொம்ப இது மாதிரியான லவ் ஸ்டோரி இது மாதிரி இது எப்படிங்க ரொம்ப பெரிய சக்ஸஸ்லாம் இருக்காது எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அதை முதல்ல விட்னஸ் பண்ணது இப்போ என் தலைமுறைக்கு, நான்லாம் அந்த படத்தில் இருந்தால் இந்த பாட்டில் இருந்து தான் அடடா ஒரு மொத்த படத்தையும் வந்து சூப்பர் ஹிட்டாக ஆக்கிறதுக்கு ஒரு பாட்டு போதும் போலையே. அண்ட் பாட்டு படத்தினுடைய முன்னாடி பின்னாடி எதுவுமே நமக்கு புரியலைனாலும் அதையே புரியலைனாலும் இந்த ஒரு பாட்டு அப்படிங்கிறது வந்து நெஞ்சில் குத்தி கிழித்து ஆழத்துக்கு போய் என்னென்னமோ பண்ணி அந்த படத்தை மறுபடியும் ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுல. அதை நமக்கு முன்னாடி தலைமுறை வந்து கதைகளாக சொல்லியிருந்தாங்க. அதை நான்லாம் வந்து நேரில் பார்த்தது அழகி படத்தில் தான், அதுவும் ஸ்பெஷலாக அந்த பாட்டில். அண்ட் அந்த பாட்டில் நிறைய பேர் வந்து எனக்கு முன்னாடி பின்னாடி, அப்போ நான் ரொம்ப சின்ன பையனா, முன்னாடியும் பின்னாடியும் அழறதை பார்த்தேன் அந்த பாட்டு வந்தப்போ. எப்படி அந்த படத்துடைய பார்த்திபன் அழுவாரோ அது மாதிரி ஒரு இசை என்ன பண்ணும் அப்படிங்கிறத நேரடியாக பார்த்த தருணம் அது. அண்ட் இது மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், அந்த 2000-2020 காலகட்டம் வரைக்கும் வந்த இசை இசையமைப்பாளர்கள் அண்ட் அதோடு சேர்ந்து இளையராஜா அவர்களை கம்பேர் பண்ணுறதுக்கான நிகழ்ச்சி இல்லை இது. இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு மாடர்னைஸ்டான இசை வந்தபோதும் தொடர்ந்து அவருடைய இசை டாப் லிஸ்ட்லேயே இருந்துக்கிட்டு இருந்தது எப்படி அப்படிங்கிறது.

தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அண்ட் கேட்க போகிற அடுத்த ரெண்டு பாடல்கள் அலைபா அதே படத்தில் இருந்து அடை தொடர்ந்து ரிதம் படத்துலேருந்து சாதனா சர்க்கம் ஸ்ரீனிவாஸ் குரல்களில் இந்த பாட்டு, அண்ட் இந்த பாட்டை தொடர்ந்து சாதனா சர்க்கம் ஸ்ரீனிவாஸ் குரலில் இன்னொரு பாட்டு அலைபாய். பாட்டு ஜாலும் ஆன் யூர் ஃபேவரட் 102.3 பாட்டு தமிழ் எஃப்எம்ல இன்பா கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸ்டே டியூன்.

மூன்று மணி 23 நிமிடங்களுக்கு இந்த மாதிரியான மேஜிக்கல் இசை தான் வந்து 2000களில் வழிந்து நிறைந்து ஓடிக்கொண்டிருந்தது. அத்தனை திரையரங்குகளிலும், அத்தனை இசை கருவிகளிலும், அத்தனை இசை கேசட்டுகளிலும், அத்தனை இடங்களிலும் அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான மேஜிக்கல் இசைகளுக்கு நடுவில் மிக குறைந்த படங்களே இளையராஜா அவர்கள் இசையமைத்திருந்தாலும் சில பாடல்கள் வந்து அப்படி இருந்தது அப்படிங்கிறது, அதுதான் அந்த படத்தினுடைய தன்மையே மாற்றும் அப்படின்னா, கதையவே மாற்றும் அப்படின்னா, வேற மாதிரியாக புரிய வைக்கும் அப்படின்னா, நெஞ்சு உள்ளே அப்படி புழிஞ்சு உள்ளே இருந்து அப்படி இருந்தும் அந்த மாதிரியெல்லாம் சிலதெல்லாம் வந்து அர்த்தமே இல்லாத வார்த்தையெல்லாம் வந்து சில இசை ரசிகர்கள் அந்த பாட்டை பற்றி பேசுகிறப்போ, இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஆர்ஜி இசை நிறைய டைம் சொல்லுவாங்க, ஒரு செம பாட்டு வருது, சூப்பர் பாட்டு வருது, ஒரு பயங்கரமான பாட்டு வருது அப்படின்னா அந்த பாட்டுக்கு சிலதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் அந்த செம பாட்டுனா. ஆமாம், அது செம பாட்டு, அது செம அப்படிங்கிறதுக்கு சில பல எந்த விதமான விளக்கமோ அதுவோ எல்லாம் எக்ஸ்ட்ரா பொழிப்புரையெல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியானது. அப்படி ஒரு பாட்டு ஹே ராம் படத்தில் இருக்குது அந்த பாடம். அண்ட் அதுவுமே ஒரு மிகப்பெரிய மேஜிக்கல் விஷயமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப. என்ன அப்படின்னா, இசையமைப்பாளர் இசையமைத்த அண்டு ஏற்கனவே வந்து ஷூட் பண்ணப்பட்ட காட்சிப்படுத்தப்பட்ட இந்த காட்சிகளுக்கு அதுக்கு ஒரு இசை கோர்வையை பின்னணி இசை பண்ணிடலாம் ஈஸி, ஆனால் பாட்டு வந்து பாட்டாகவே மாற்றுறது அப்படிங்கிறது வந்து பாடுற பாட்டை அதெல்லாம் வந்து மேஜிக், அந்த மேஜிக்கெல்லாம் வந்து இந்த 2000களிலும் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார். அண்ட் அந்த வகையில் மூணு பாடல்கள் அடுத்து கேட்க போகிறீங்க. அண்ட் ஒன்று ஹே ராம் படத்துலேருந்து, அண்ட் அதை தொடர்ந்து ஹரிஹரன் குரல்லையே இன்னொரு பாட்டு காசி திரைப்படத்துலேருந்து, அதை தொடர்ந்து ஜூலி கணபதி படத்துலேருந்து சாதனா சர்க்கம் குரலில், ஸ்ரேயா கோஷல் குரலில். அண்ட் இந்த மூணு பாடல்களும் அடுத்து 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில்.

3:34 102.3 பாதி தமிழ் பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வாழ்ந்து ஜாலம் என்பா கூட இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அண்ட் இந்த காலகட்டத்தில் 2000s to 2020 வரைக்குமான காலகட்டத்தில் வந்த இளையராஜா அவர்களுடைய பெஸ்ட் ஆஃப் இளையராஜா பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரேயா கோஷல் பாடுற பாட்டு, நாமத்துக்குமார் எழுதின பாட்டு, ஜூலிகன்.

0: ஃப்ரைடே மியூசிக் டே. மியூசிக் டேல இன்னைக்கு 50 இயர்ஸ் ஆஃப் மியூசிக் ராஜா இளையராஜா அவங்களுடைய டே. இன்னைக்கு 51வது ஆண்டை அடி எடுத்து வைக்கிறார். அண்ட் 2000-ல் இருந்து 2020 வரைக்குமான பாடல்கள், அதில் பெஸ்ட் ஆஃப் இளையராஜா அப்படின்னா இந்த பாடல்கள் தான். மகன் படத்தில் இருந்து அதை தொடர்ந்து திருமாண்டி படத்துல இருந்து அதை தொடர்ந்து
1: எனது நோய் தொடரினும்
0: தாரை தப்பட்டை படத்துல இருந்து அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி 2020 வெளியான சைக்கோ திரைப்படத்துல இருந்து கேஜே ஹேஸ்தாஸ் குரல்ல அடுத்த பாட்டு கேட்க போறோம். அந்த பாட்டு மு மேத்தா அவர்கள் எழுதினது. சிராஜா இளையராஜா அவங்களுடைய சில பிதாமகன் படத்துல இருந்து அந்த படத்தினுடைய அந்த ஒரு தீம் மியூசிக் அப்படிங்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு இந்த தீம் மியூசிக் அப்படிங்கிறது படத்துடைய தீம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மியூசிக் ஒரு இசை அந்த படப்பிடிப்பு அப்படிங்கிற அந்த மொதல் பீட்ல இருந்து ஆரம்பிச்சு வர்ற அந்த பாட்டு

சமப்பாட்டு அது. இளங்காத்து வீசுதே மாதிரியான மெலடியை தாண்டி இது அதிகபம் கேட்காத ஒரு பாட்டு ஆயிடுச்சு. ஆமாம், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த பாட்டு ஒரு சூப்பர் பாட்டு. வர்ணஜாலம் இன்பா கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

இப்படி சந்தோஷமா ஆரம்பிக்கிற அந்த வில்லு பாட்டு டைப் ஆஃப் அந்த குரல் என்ன, யாருடையது? மேரி பெரிய கருப்பு, சுகுமார் திருவடியான், காற்றும் குரல்கள் இருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்து முத்துலிங்கம் எழுதின இந்த பாட்டுக்கு இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடுறாங்க. விருமாண்டி படத்தில்

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இந்த டான்
1: டான் டான்

0: அன்னக்குடிச்சி அழகுமையில் வெச்சி அம்மா தன்னந்தனியே வாடுறத கண்ணான கழுவநாதன் கண்டு மனம் கலங்கி நின்று
1: அவன் உள்ளங்கை ரேகைய ஊடுருவி பார்த்துட்டான், புறங்கை ரேகைய புரட்டி புரட்டி பார்த்துட்டான், உன்னை காப்பா

0: இப்படி உருமாட்டி சொன்னதும் ரெண்டு பேருக்கும் கடுமையா சண்டை நடந்துச்சு. அப்ப பூமியெல்லாம் நடந்துச்சு, மலையெல்லாம் உடஞ்சிச்சு. இத பார்த்த சில பேரு வீணா எதுக்கையா சண்டை போடுறீங்க, சமாதானம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அவங்களும் அதுக்கு சம்மதித்தாங்க. அப்புறம் பஞ்சாயத்தார் தீர்ப்பு
1: சொன்னாங்க,
0: தொட்டப்பநாயக்கன் ஊர்லயும் மதுரை மொட்டக்கோரத்து பக்கத்திலையும் கொடி ஒண்ணு நட்டு வைப்போம். உங்க ரெண்டு பேர்லயும் யார் முதல்ல போய் அந்த கொடியை தூக்கிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த எல்லை சொந்தம். பஞ்சாயத்தார் தீர்ப்பு சொல்ல பேய்க்காம யோசிச்சான், யோசிச்சு சதி ஒண்ணு பண்ணுனான். விரும்பாண்டு கேள் ஒரு நொண்டி குதிரை ஒண்ணு கொடுத்து அவன் போனா எங்கடா கொடியை தூக்கிட்டு வரப்போறான்னு நினைச்சான்.

0: அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சு ஒரு தந்திரம் பண்ணுனா பேச்சி அம்மா.
1: என்ன செஞ்சா?
0: தன் விரல்ல போட்டிருந்த மோதிரத்தை கிணத்துக்குள்ள போட்டுட்டு, அண்ணே அண்ணே மோதிரம் விழுந்துருச்சு எடுத்து கொடுங்கன்னு சொன்னான். தங்கச்சி வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிற அண்ணன் தங்கச்சிக்காக கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த மோதிரத்தை எடுக்கையில கிணத்து மேல இருந்த கண்ணை தூக்கி வச்சு மூடி பேச்சி அம்மா விரும்பாண்டிய கிணத்துக்குள்ளேயே சிற வச்சு விட்டான். என்ன தங்கச்சி, உனக்கு உதவி பண்ண வந்த எனக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியான்னு விரும்பாண்டி கேட்க, பேச்சியம்மா யோசிச்சு, தினந்தனம் அண்ணனுக்கு பூஜை பண்ண சூலி பொண்ணு சூலி மாடு கொடுக்க நம்மளால முடியுமா? கொடுத்தா இந்த ஊரு உலகம் தான் தாங்குமா அப்படின்னு நினைச்சு அண்ணன் கிட்ட சொன்னா, அண்ணே நீ கேட்டபடி உனக்கு பூஜை பண்ண முடியாது, ஆனா உனக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா

கேட்டேன் அந்த பாட்டு விரும்பாண்டி படத்தில் இந்த 2000 என்ன காலகட்டத்தில் வந்தது. ஓகே, அண்ட் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான டைப் ஆஃப் மியூசிக் திரையுலகத்தில் இருந்தது அந்த காலகட்டத்தில், இந்த மாதிரியான கதைக்கு இது தேவைப்படுது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து முன்னாடி வந்து ரொம்ப முன்னாடி இந்த மாதிரியான இசையெல்லாம் இருந்தது அண்ட் இது தேவையப்படாது அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ இப்படிப்பட்ட ஒரு கதைக்கு எப்படி இதனை இவன்கண் இவன் முடிக்கும் என்ற இந்த மாதிரி அண்ட் இவருக்கு இந்த மாதிரி படத்துக்கு இந்த மாதிரியான தீமுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இவர் தாங்க மியூசிக் அப்படின்னு சொல்லி அண்ட் கமல்ஹாசன் அவர்களால் இளையராஜா அவர்களிடம் தரப்பட்ட அந்த இசை. ஓகே, அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். நம்மளுடைய பாரம்பரிய இசையை, பாரம்பரிய இசை வடிவத்தை, அந்த பாரம்பரியத்தை அந்த இசை கருவிகளாகவும் ஓசையாகவும் மூளைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த ஹார்மோனிய கட்டைகளில், கருப்பு வெள்ளை கட்டைகளில் அது இசையாக வெளியில் வரும். அது அவர்கிட்ட ஆரம்பத்திலிருந்து எது அந்த விதை அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு அண்ட் அதுதான் 50 தொடர்ந்து கேட்க வைத்து கொண்டிருக்கிறது, அவரை இயங்க வைத்து கொண்டிருக்கிறது. 50 அண்ட் காற்றும் காதுகளும் இருக்கிற இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் நம்ம அவருடைய இசையை நம்ம கேட்டுக்கொண்டே தான் இருப்போம். அந்த மாதிரியான இசையை தான் அடுத்தடுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்க போகிற இந்த பாட்டு கைலாஷ்கர் பாடினது, மிஷ்கின் எழுதின இந்த பாட்டு, இயக்குனர் மிஷ்கின் எழுதின இந்த பாட்டு 2020 வெளியாச்சு. இசைராஜா இளையராஜா இசையில் அண்ட் இதுக்கு எவ்வளோ பெரிய பொழிப்புரை வேணால் நான் தரலாம், ஆனால் அவர் எழுதி அவர் இசையமைச்சு அந்த பாட்டு அந்த சூழல் பற்றி பிரபல யூடியூப்பில் நிறைய இந்த வீடியோ, நம்ம எங்கே பார்த்தாலும் இந்த பாட்டு பேரை போட்டால் அவர் பேசின அந்த வீடியோ வரும். அதை விட பெட்டராக நான் எதுவும் பேசிட முடியாது, அதனால் பாட்டை கேட்டுட்டு அதையும் கேட்டிருக்கேன்.

0: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு செய்தார். தாவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா கரிஷ்மா தமிரி, ரவுனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு

0: சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்தது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நாலு மணி 2 நிமிடங்களுக்கு 102 புள்ளி போடுவது பாரு தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாதிரி பாராட்டுகள் பெற பாட்டு விளையாட்டில் கலந்து கொள்ளுங்கள். 2952508538 29520853283897 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்கள். நான் ப்ளே பண்ணுற கிளிப்பிங்ஸை கேட்டுட்டு அதை கரெக்டாக எனக்கு திருப்பி சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான பாட்டு விளையாட்டு தான், நமக்கு ரொம்ப ஃபேமஸாக, நம்ம ஏற்கனவே நிறைய முறை விளையாண்ட அந்த பாட்டு விளையாட்டு தான். ரெடி ஆகுங்க. கைலாஷ்கர், சத்யபிரகாஷ், தீபக், பூஜா குரல்களில் இந்த பாட்டு, விவேக் எழுதினது ஏ ஆர் ரஹ்மான் இசையில், மர்சல் படத்தில்.

0: ஹலோ,
1: அவள் வருவாளா?
0: அதெல்லாம் வரவே இல்லையே. அதுல வரவே இல்லையே. நெஞ்சை அல்லும் ரெண்டு வார்த்தை கரெக்டா சொல்லியிருக்காரு. தேங்க்யூ, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். வணக்கம். வணக்கம் வணக்கம். கட் செய்து விட்டார், பரவாயில்லை. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ
2: ஹலோ,
0: வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் கும்பகோணத்திலிருந்து மனோகரன் பேசுறேன்.
0: கும்பகோணம் மனோகரன் ஐயா, அந்த கிளிப்பிங் கேட்டிங்களா? நான் ப்ளே பண்ணது
2: ஆங்கிலம்
0: வரும், மீதி எல்லாம் தமிழ் தான். அப்படிதான் பல காலமா அதை பாடிக்கிட்டு இருக்கோம். தரன் தரன், ஆனா அதுல என்ன இருக்குங்கிறது இன்னும் தெரியல. அது எல்லாருக்கும் தெரியும், அது பாட்டு கரெக்ட் பாட்டு. தரன் தரன் தவிர அதுல ஒரு வார்த்தை இருக்கு, அது என்னங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நன்றி டயல் பண்ணதுக்கு.
2: நன்றி.
0: அண்டு தொடர்ந்து நேயர்கள் ட்ரை பண்ணலாம், என்ன பாட்டு அப்படிங்கிறத தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் இதே கிளிப்பிங் தான் எனக்கு தெரிஞ்சு இது 5 மணி வரையும் ஓடும்னு நினைக்கிறேன். இது யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2952825352839817171 இந்த எண்களுக்கு டயல் பண்ணுங்கள். நிவாஸ் கே பிரசன்னா அவரே பாடினது, அவர் தான் இசையமைப்பில். மாரி செல்வராஜ் இசையில் அந்த ஃப்ளூட்டை மிஸ் பண்ணிடாமல் கேளுங்க. அந்த ஃப்ளூட் இசைத்தவர் நவீன்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: விஷ்ணு விஜய் மியூசிக்ல அவரே பாடின அந்த பாட்டு தலைவர் தம்பி தலைமையில் கேட்டு முடித்தீர்கள். இந்த மாதிரி பாராட்டு வேணும்னா நீங்கள் டயல் பண்ணுங்கள் 2952085328 38 9871 28 38 79 71 29 52 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணி நான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த கிளிப்பிங்கில் என்ன எக்ஸாக்டாக சொல்கிறாங்க பாடுறாங்கங்கிறத திருப்பி சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம். தாளம்பூர் உமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க.
2: சரிங்க சார்.
1: ப்ளே பண்ணவா?
2: சொல்லுங்க சார்.

0: ராக்கிங் சாங் அவ்வளா சார்,
1: இல்ல ஃபுல்லா சொல்லணும்.
0: ராக்கிங் நெஞ்சை அள்ளும் ராக்கிங் ஸ்டார் அவள், அவ்வளவுதான் தெரியும் சார்.
1: நெஞ்சை அள்ளும்
2: சொல்லுங்க.
1: மறுபடி சொல்லுங்க.
2: நன்றி
1: இல்லம்மா, நன்றி இல்லை, உங்களை பாராட்டுறதுக்காக மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்மூத்தாய் செல்லும் ஃப்ளாஃபி டிஸ்கவர் நெஞ்சை அள்ளும் டால்பி சவுண்ட் அவள்.
2: டால்பி சவுண்ட் அவள்,
1: சூப்பர், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவர் கணபதி கண்டுபிடித்து சொல்லிவிட்டார் கரெக்டாக. அடுத்து வர நேரம் இருக்குது, அடுத்த கிளிப்பிங் ரெடியாக இருக்குது, நீங்கள் டயல் பண்ணலாம் தொடர்ந்து 2952085328 9871. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: எப்படி இருக்கீங்க? ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில.
1: ஹேமலதா, உங்களுக்கு அடுத்த கிளிப்பிங் ரெடியாக இருக்குது, இப்போ பே பண்ணவா?
3: அது சொல்லிட்டாங்களா?
1: அது சொல்லிட்டாங்க.
3: சொல்லுங்க.
1: ஓகே. ஒரு பாட்டு சொன்னாலே நீங்க வின்னர் தான்.

0: இருக்காதுல்ல உங்ககிட்ட இந்த பாட்டு எத்தனை நாள் ஆச்சு இது மாதிரி கேட்டு
1: பாட்டு விளையாட்டு விளையாண்டு.
0: ஆமாங்க சார்.
1: ஓகே,
0: திருப்பி பிளே பண்ணுங்க, முயற்சி பண்றேன்.
1: தப்பே இல்ல, பிளே பண்றேன். ஏன்னா இதுதான் முதல் முறைங்கிறதுனால மறுபடியும் இன்னொரு முறை. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
2: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம், கே சிவசுப்பிரமணியன்.
1: ஐயா சொல்லுங்க ஐயா, அந்த பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா
2: ஐயா? ப்ளே பண்ணுங்க சார்.
1: ஐயா அதில் ரெண்டு, ஒரு இசை ப்ளே பண்ணுறேன், அதில் ரெண்டு பாட்டு இருக்கு ஐயா. ரெண்டுமே வந்து சூப்பர் ஹிட்டான பாட்டு.
2: படத்து பேரை சொல்லணுமா?
1: ஆமா ஐயா.
2: படம் பேரா?
1: ஆ சொல்லுங்க ஐயா.
2: படத்து பேர் தானே சார்?
1: ஆமாங்க ஐயா. ஐயா டைம் எடுக்கிறீங்க, அடுத்த வாய்ப்பு கொடுத்துடலாம் ஐயா, உங்களுக்கு பதில் தெரியலண்ணா.
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி ஐயா. இதைத்தான் ஐயா பாவம் எல்லாம் அடுத்து லைன்ல வெயிட் பண்றவங்க. வணக்கம் ஐயா.
3: ஹலோ.
1: வணக்கம் ஐயா.
3: வணக்கம். வணக்கம் கோவி சார்.
1: யாருங்க ஐயா?
3: சொல்லுங்க சார், ப்ளே பண்ணுங்க சார், நான் சொல்கிறேன்.
1: ப்ளே பண்ணிட்டா?

ம், சொல்லுங்க. ஓகே, அடுத்த டயர் வாய்ப்பு. அண்ட் தொடர்ந்து கேட்க போகிற இந்த பாட்டு இந்த படத்தில் இருந்து, பராசக்தி படத்தில் இருந்து, ஹரிச்சரன் அக்காஸ் அசீஸ் குரல்களில் வேல்முருகன் ரெண்டாவது பா சேர்ந்து பாடினது, அறிவு எழுதினது ஜிவி, பிரகாஷ் குமார் இசையிலான்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நான்கு மணி 34 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.6 தமிழ் பண்பலையின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அந்த கிளிப்பிங்கில் இருக்கிறது ஏற்கனவே 7 அறிவு படப்பாட்டு எம்மா எம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் பின்னாடி வர இன்னொரு இசை வந்து இன்னொரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு. அந்த படத்துக்கு ஒரு க்ளூ மட்டும் நான் சொல்கிறேன் உங்கள் அடுத்து டயல் பண்ணுற நேயர்களுக்கு. அந்த படத்தினுடைய தலைப்புமே வந்து இது எப்படி 7 அறிவு 7 அப்படின்னு ஆரம்பிக்குது. அந்த படத்தினுடைய தலைப்பும் ஒரு நம்பரில் தான் ஆரம்பிக்கும். ரொம்ப ஈஸி க்ளூ அது. அண்ட் அதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். காஞ்சிபுரம் சரவணன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ப்ளே பண்றேன். உங்க சிக்னல் இருக்கிற நல்ல இடத்துல நில்லுங்க, உங்களுக்கு சிக்னல் கட் ஆகுது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம்
2: சார்.
1: யார் பேசுறீங்க? கோபாலகிருஷ்ணன். ஐயா அது கண்டுபிடிச்சிட்டீங்களா? வணக்கம். யார் பேசுறீங்க? நூர் முகமது. சூளைமேடு
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பாட்டு சூப்பர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: நூர்முகமது.
1: நூர் முகமது ஐயா வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி. அந்த அடுத்த நேயர்களுக்கு நான் பிளே பண்ண போற கிளிப்பிங் என்ன என்பதை ஆவலாக தெரிந்து கொள்வதற்கு முன் எஞ்சாமி தந்தானே போயிட்டு தனுஷ் எழுதி பாடுற அந்த பாட்டு இட்லி கடை படத்து

0: அடுத்த நேயர் நம்மோடு லைனில் இருக்கிறார். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? யார் பேசுகிறீர்கள்?
1: நான் ரதி பாலாஜி பேசுகிறேன்.
0: ரதி பாலாஜி, ஓகே. எங்கிருந்து?
1: வடுமாநகர்.
0: உங்களுக்கான கிளிப்பிங் நான் பிளே பண்றேன். ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு, ஓகே. கண்டுபிடிங்க பார்க்கலாம்.

0: கேட்டிங்களா? பாஷா பாட்டு அதெல்லாம் ஓகே. இந்த பாட்டு தெரியாதவர்கள் இருக்க முடியாது. இதுல ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்குது. அது என்ன மாற்றம்?
1: என்னென்ன
0: வரிகள்? என்ன மாறி இருக்கு? உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹலோ, நான் கிண்டிலேருந்து விஜயா பேசுகிறேன் சார்.
0: விஜயா மேடம், உங்கள் அந்த நான் ஏற்கனவே ப்ளே பண்ண அந்த கிளிப்பிங்கில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்குது. அது என்ன மாற்றம்?
2: போடுனீங்களா?
0: தப்பே இல்லை, அது போடலாம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அது புரியல. இன்னொரு முறை நல்லா கேட்டுக்கோங்க, ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கிற

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆ, கண்டுபிடிச்சேன் சார்.
0: என்ன?
1: கதிரவன் வந்து பகலுக்கெல்லாம், சந்திரன் வந்து இரவுக்கெல்லாம்.
0: சூப்பர்,
1: தேங்க் யூ சார்.
0: எப்படி பாதி இருக்கறத கேட்டதும் கண்டுபிடிச்சிருக்கீங்களே, வெரி குட். உங்க பேர் மறுபடியும் சொல்லிருக்காங்க. அக்காவுக்கு ஜெய போட முடியல. ஓகே, அவங்களுக்கு பாராட்டுகள். அண்ட் அடுத்த வர நேயர்களுக்கு அடுத்தடுத்த கிளிப்பிங் ரெடியா இருக்குது, தொடர்ந்து டயல் பண்ணுங்க. உமாதேவி எழுதின இந்த பாட்டு ஜிவி இசையில, சிந்தூரி பாடினது தங்கலான் படத்துல இருந்து.

0: 4:49 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆன் யூர் ஃபேவரேட் 102.3 பாதி தமிழ் எஃப்எம் அண்ட் சிகேஎன் வேப்பேரியிலிருந்து அவர் ரொம்ப முன்னாடியே அந்த பதிலை கண்டுபிடிச்சி போட்டார். அவள் வருவாள் படத்தில் வர்ற அந்த ஸ்மூதாய் செல்லும் ஃப்ளாப்பி டிஸ்க், அவள் நெஞ்சை அழும் டால்பி சவுண்ட் அவள் என்கிற அந்த வரிகளை கரெக்டாக போட்டார். வாழ்த்துக்கள். ஆனாலும் நான் அதை சொல்லியிருந்தேன்னா லைனில் வர நேயர்கள் மற்ற பதிலை சொல்லியிருப்பாங்க. எனிவே, அண்ட் இந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக்லேயும் அப்பப்போ உங்களுக்கு பிட்டு அண்ட் க்ளூ எல்லாம் கிடைக்குது, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சூலை, ரீஜா, மனோகர், கண்ணன் பி அண்ட் தொடர்ந்து பிரபாகரன், ஹேமலதா உட்பட அத்தனை நேயர்களுக்கும், ஆல்சோ எம்என்என் நட்ச் பிள்ளை, இவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி அண்ட் அடையாளம் பட்ட ஆசீர்வாதம். ஆல்சோ தொடர்ந்து நம்மோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, லைனில் இருக்கீங்க. ஏன் கட் செய்து விட்டீர்கள் என்று தெரியவில்லை. அடுத்ததாக வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மேற்கு மாம்பழம் ராமகிருஷ்ணன் சார்.
0: ஐயா, உங்களுக்கான கிளிப்பிங் ப்ளே பண்ணலாமா? ஓகே, கேளுங்க. நல்லா கேட்டீங்களா?
2: என்ன
0: பாட்டு?
2: மைனா படத்துல இருந்து
0: இன்னொரு டைம் கேளுங்க. ஆமாம், ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். பொது அறிவு நாளைக்கே எக்ஸாமில் இது வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதெல்லாம் லாஜிக் பார்க்கக்கூடாது. சில இதெல்லாம் சொல்லுங்கள். எவ்வளோ வருது? 5 என்பது கிட்டத்தட்ட சரியான பதில், ஆனால் தவறான பதில். அடுத்த நேருக்கு வாய்ப்பு. நன்றி ஐயா.
2: ஓகே சார்,
0: நன்றி, நல்லா விளையாடினீங்க. அடுத்ததாக வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: நெமிலி
0: யுவராஜ். எத்தனை முறை ஜிங் சிக்கா வருகிறது என்று எண்ணி சொல்லுங்கள். ரெடியா? எத்தனை முறை?
3: 8 சார்.
0: 8 என்பது

0: சரியான பதிலையும் தாண்டி வருகிற ஒரு எண்ணு தப்பு. அடுத்த நேரம் இருக்கு வாய்ப்பு. நன்றி. அடுத்ததாக வணக்கம்.
1: வணக்கம். ஹரி.
0: ஹரி, எத்தனை முறை ஜிங் சிக்கா வந்தது?
1: ரெண்டு
0: என்பது மிக தவறான பதில். அது சாதாரணமாக வந்தாலே ஒரு மூணு மாட்டிக்கு மேலேயே போகுது. இருந்தாலும் அடுத்த நேருக்கு வாய்ப்பு. நன்றி ஐயா. வணக்கம்.
2: வணக்கம் சார். ஏழு தரம் சார்.
0: யார் உங்கள் பேர் என்ன?
2: சென்னை நூம்பல்.
0: சென்னை ஹேமா சார். ஹேமா, ஓகே. உங்களுக்காகவே இப்போ நீங்கள் டான்ஸ் ஆடலாம். சரியான பதில். ஏழு முறை வந்தது.
2: நன்றி நன்றி சார்.
0: நன்றி, சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார்.
0: ஓகே
2: நன்றி நன்றி சார்.
0: நன்றி. ஓகே, அதான் முடிச்சிட்டேன். நன்றி.

ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிறைவடைந்தது. சூப்பராக விளையாண்டிங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்பிங்ஸோட இதே மாதிரியான பாட்டு விளையாட்டோட அடுத்த எபிசோடில் வாய்ப்பு கிடைக்காத நேயர்கள் பங்கு கொள்ளலாம். இளையராஜா 50 செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் 2017-13 வெளியான அவருடைய ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு இந்த 50 இயர்ஸ் ஆஃப் இளையராஜா அவருடைய ஞாபகத்துக்காக நீதானே என் பொன் வசந்தம் படத்துலேருந்து ப்ளே பண்ணுறேன். இளையராஜா பெலா ஷெண்டே குரல்களில் நாமத்துக்குமார் எழுதினார்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தாவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷிவாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா கரிஷ்மா தமிரி, ரோனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியல்

மூன்றாவது இடத்தை பிடித்தது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா பிரோஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: Who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
1: இதான்
3: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
4: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
5: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi today held talks with President of United Arab Emirates Sheikh Mohammed bin Zayed Al Nahyan in Abu Dhabi. He arrived in UAE this morning on the first leg of his five-nation tour covering the UAE and Europe. He was received by UAE President at the presidential airport and accorded a ceremonial welcome, with UAE F-16 fighter jets escorting his aircraft as it entered Emirati airspace. Both the leaders discuss energy cooperation and bilateral trade high amid global supply disruptions linked to the ongoing conflict in West Asia. In his opening remarks, Prime Minister Modi strongly condemned recent attacks on the UAE, describing them as completely unacceptable.
6: यूएई पर हुए हमलों की हम कठोर निंदा करते हैं। यूएई को जिस तरह निशाना बनाया गया है, ये किसी भी रूप में स्वीकार्य नहीं। इन कठिन परिस्थितियों में आपने जिस संयम, करे और विनम्र का परिचय दिखाया है, यह बहुत ही सराहनीय है। राष्ट्र की एकता, सुरक्षा और क्षेत्रीय अखंडता को बनाए रखने
5: Addressing President Sheikh Mohammed bin Zayed as a brother, Mr. Modi praised the resilience shown by the UAE leadership during challenging times, reaffirmed India's support for the Emirates, and said dialogue and diplomacy remain.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, அருமையான இந்த மாலை பொழுதுல பூந்தென்றல் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி இந்த ஒரு மணி நேரம் நம்ம பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடை விடுமுறையில சிறுவர்களுக்கு சிறப்பு வகுப்பு அவசியமா அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். எஸ், இது அவசியமா அவசியம் இல்லையா அப்படின்னு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-08-53. மற்றொரு நம்பர் 2838-98-71. முன் இணைப்பு என்ன? 044 சேர்த்துக்கோங்க. எஸ், கோடை விடுமுறை அப்படின்னாலே என்னங்க, காலை நேரத்தில் கொஞ்சம் மெதுவாக அப்படியே எழுந்துட்டு பாட்டி வீட்டுக்கு போகிறது, கிரிக்கெட்டு, கண்ணாம்பூச்சி, சைக்கிள் ஓட்டுறது, இதெல்லாம் தாங்க ஒரு காலத்தில் சிறுவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இப்போது விடுமுறை வந்த உடனே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், அபாகஸ், கீபோர்டு, டியூஷன், யோகா, கோடிங் கிளாஸ், அப்பா லிஸ்ட் அப்படியே நீண்டுக்கிட்டே போகுதுங்க. சரி, உண்மையிலேயே இந்த சம்மர் டேஸில் இந்த ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் அவசியமா அப்படிங்கிறத தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆமாங்க, அவசியம்தான். இந்த போட்டியான உலகத்தில் எந்த திறமை இல்லைனா எப்படி, அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வேணும் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை இல்லைங்க, அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. வாழ்க்கை ரொம்ப வந்து ஸ்லோவாக ரசித்து வாழ வேண்டியதுங்க. அதை வந்து நம்ம பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த போட்டியை வந்து திணி

கூடாதுங்க, அவங்களுக்கும் அது பேர்டனாக மாறும். எஸ் அப்படி நீங்கள் நினச்சிங்கனாலும் கால் பண்ணுங்கள், நம்பர் சொல்லிட்டேன் இன்னொரு தடவை சொல்கிறேன், 2950825323 2838987171. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம், முன் இணைப்பு என்ன 044 சேர்த்துக்கோங்க. எஸ் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் வெயில் திரைப்படத்திற்காக கைலாஷ் கேர் குழுவினர் குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: எஸ், சிறுவர்களுக்கு இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் அவசியமா அப்படிங்கிறது தான் பேசிட்டு இருக்கோம். முதல் நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஆனந்த் சார், சைதாபேட்ல இருந்து ராஜஸ்தான். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா நலமா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? திறமைய வளர்க்கணும் அப்படிங்கறதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்றோம், அதுல முக்கியத்துவம் கொடுக்கறோம், கரெக்ட். பட் நீங்க வந்து உங்களுடைய கோடை காலத்துல எப்படி எல்லாம் கழிச்சீங்க சொல்லுங்களேன்.
1: இது சம்மர் கிளாஸ் வந்து படிக்க ரொம்ப அவசியம் தான் சார் இப்பத்தி காலகட்டத்துக்கு.
0: சரி, ஓகே, நன்றி சார்.
1: நன்றி சார்.
0: அடுத்த நேயர் வணக்கம், யார், எங்கிருந்து?
2: இனிய மாலை வணக்கம் ராஜா சார்.
0: இனிய மாலை வணக்கம் சார்.
2: நான் சிங்கச்சவன் சென்னை ஆர்க்கேந்தங்கிறது சார்.
0: யாரு?
2: கண்டிப்பா நம்ம காலத்துல நம்ம இருந்த மாதிரி பசங்க எல்லாம் ஃப்ரீயா உண்ணும் சார்.
0: ஓகே,
2: உங்களுடைய
0: சம்மர் டேஸ் எல்லாம் எப்படி நீங்க? வீட்டுக்கு போவோம், அன்னைக்குதான் தூரத்துல இருக்கிற தாத்தா வீட்டுக்கு போவோம், செம்மையா விளையாடுவோம். கிராமமா இருந்தா இன்னும் ரகல கட்டி அடிப்போம். எஸ், இந்த மாதிரிதான் வந்து சிறுவர்களுடைய சிறு வயதுல முன்னாடி ஜென்ரேஷன்ல அவங்களுடைய சம்மர் டேஸ் எல்லாம் இருந்தது. ஆனா இப்போ அவங்களுக்கு அப்படி இருக்கா? எதனால ப்ரெஷர்ஸ் கூடுது? என்ன காரணம்? இது அவசியமா அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 5:23 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில இணைஞ்சிருக்கும் பூந்தென்றல் நிகழ்ச்சியில, இந்த நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, கோடை விடுமுறையில இந்த சிறுவர்களுக்கு இந்த ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் சேர்த்து விடுறோம்ல, அதெல்லாம் வந்து அவசியமானதா அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார், கோயம்பேடுல பார்த்திபன் சார், ராஜா சார், இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம் பார்த்திபன் சார், சொல்லுங்க சார்.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார், ஆண்டவன் அருளால. சொல்லுங்க.
1: அதாவது வெயில் கொஞ்சம் விட்டு விட்டு காயுது, இப்ப கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கு.
0: சரி,
1: நல்லா இருக்கு. அதான் இப்ப ஆனா வந்து அந்த நீங்க சொன்னது, சின்ன பசங்களை வந்து ஒரு லீவ் டைம்ல படிக்க வைக்க கூடாது, ஃப்ரீயா விடணும். ஊருக்கு நைட்டு போன ஒரு வாரம் அது மாதிரி கொஞ்சம் வெளியில விளையாட்டு காட்டணும். அந்த கிரிக்கெட் பண்றது, இது பந்து விளையாடுறது,
0: ஓகே,
1: பம்பரம் ஓடுறது, வீட்லயே விளையாடுறதும் இருக்குது, நிறைய விஷயம் இருக்கு சார். செஸ்
0: வீட்ல இருந்து நல்லா விளையாடணும்,
1: நன்றி
0: சார். அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. சொல்லுங்க ராஜசேகர் சார். அதுவே போதும் இல்ல?
2: ஆமா சார், ஆமா சார். அப்புறம் எல்லாம் என்ன பண்றது சார், அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடலாம் சார்.
0: ஓகே சார், இது உங்கள்ட்ட கேட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த குழந்தைகளை முன்னெல்லாம் வந்து உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் கூட்டு போவாங்கல்ல? இன்னைக்கு அந்த உறவினர்களே வந்து சில குழந்தைகளுக்கு தெரியவே மாட்டேங்குது, யாரு பெரியப்பா யாரு சித்தப்பா தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா இந்த அவசரமான காலத்துல உறவினர்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு இருக்கோமோ?
2: மறக்கல சார், நம்ம மறக்கல. நம்ம இருந்தா கூட அவங்க வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன்றாங்க சார். அதாவது நம்ம சொந்தக்காரங்களே நம்ம வந்து பசங்களை பேரனை பாக்கணும், அண்ணன் பாக்கணும், அக்கா பையனை பாக்கணும், தங்கச்சி பையனை பாக்கணும், அவங்களே ஒரு எண்ணம் வரணும்.
0: ஓகே,
2: அதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல தான் மட்டும் சந்திக்கிறாங்க சார். மத்தமே அது பத்தி அதான்.
0: நன்றி நன்றி நன்றி, அருமையா சொன்னீங்க சார், நன்றி சார்.
2: தேங்க்யூ சார்.
0: எஸ், ஃபங்க்ஷனில் பார்த்துக்கிறதோட சரிங்க, உறவினர்கள்லாம் அதுக்கப்புறம் யார் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எஸ், அந்த நிலமையில தான் இப்போ இருக்கு. தொடர்ந்து பேசலாம், ஸ்பெஷல் கிளாஸ் அவசியமா இல்லையா அப்படிங்கிறத. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் தக் லைஃப் திரைப்படத்திற்காக வைஷாலி சமன் குழுவினர் குரலில், கமல்ஹாசன் வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாது.

0: 5:31 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கும் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் சின்ன பசங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கிளாஸ்லாம் தேவையா அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். எஸ், உண்மையிலே இந்த சம்மர் லீவ் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாம் புத்தகங்களில் மட்டும் இல்லை இல்லையா. மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கதை கேட்குறது, நண்பர்களோட சண்டை போடுறது, மீண்டும் வந்து நண்பர்கள்கிட்ட சேர்றது, அம்மாவோட அந்த சமையலறையில் ஹெல்ப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டீஸ் இருக்குது லீவ் நாளில் வந்து குழந்தைங்க வீட்லேயும் வந்து பண்ணுறதுக்கு. பட் அதெல்லாம் இல்லாமல் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போய் தான் அந்த திறமையை வளர்த்துக்கணும். அந்த ஒரு லீவ் டேஸ் 30-40 days வந்து நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிறதுல என்ன வந்து அவங்க பெனிஃபிட்டை அடைகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். இருக்கீங்களா?
0: ஆ சொல்லுங்க. நல்லம்மா இருக்கேன், நீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிற சகோ, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. எப்படி இருக்கு லைஃப்லாம்? சிறப்பா போயிட்டு இருக்கா?
0: குழந்தைங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்பெஷல் கிளாஸ்
1: என்ன ப்ரோ?
0: குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த சம்மர் டேஸ்?
1: சம்மர் டேஸ்ல சூப்பரா குழந்தைகள் ஜாலியா தான் ப்ரோ இருக்கிறாங்க. வீட்டுலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அறிவு திறனை மேம்படுத்துற மாதிரி சில புத்தகங்கள் கொடுக்கறோம் வாசிக்கிறதுக்கு. அப்புறமா விடுகதைகள் மாதிரி நாங்க கத்து

0: அவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறமா இந்த பசில் சால்விங், ரிடில் சால்விங் அதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் மத்தியான வேலையில, ஏன்னா அவங்களால விளையாட முடியாத ஒரு சூழ்நிலையில காலை வேலையில.
1: சுருக்கமா
0: நன்றி,
1: நன்றி.
0: வெளியில போய் அவங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஊக்கப்படுத்தி அவங்க நிறைய கேம்ஸ்.
1: நன்றி, நன்றி, நன்றி சந்திரசேகர். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. பொன்ராஜ் சார், சொல்லுங்க சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க சிறுவர்களுக்கு இந்த ஸ்பெஷல் கிளாஸ் தேவையே இல்லாத ஆணி சார் அது அப்படின்றீங்களா?
2: ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்கு முதல்ல சென்னை சிட்டி மாதிரி உள்ள இடத்துல விளையாடுறதுக்கே இடம் கிடையாதுனால அவங்க விளையாடுறதே கிடையாது. வீட்டுக்கு வராங்க, மூட்டை எட்டிட்டு வராங்க.
1: ஓகே,
2: அது இதுன்னு வச்சு வந்து டயர்டா வந்து அது செல் போன நோடா இருந்துருந்தாங்க விளையாடுறதுக்கு இடம் இல்லாம. அந்த காலத்துல நாங்களும் அவங்க 9 வயசுல நாங்களும் அந்த காலத்துல எல்லாம் முடியாது. ஏன்னா அப்ப வந்து சொந்தக்காரங்க எல்லாம் ஃப்ரீயா இருந்தாங்க, அப்படியே தங்க வந்தோம்.
1: ஓகே,
2: இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா உறவுக்காரங்க எல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்ப எங்களை பத்தி பாத்தீங்கன்னா என் பையனை வந்து ஒருத்தருப்பு கொண்டு உற
1: போனேன்.
2: ஒரே ஒரு நாள் தான், ஒரே ஒரு நாள் நான் கொஞ்சம் அவசரமா போட்டு பாத்துக்கலாம், ஐயோ நம்மளால வச்சு சமாளிக்க முடியாதுன்றாங்க.
1: பாத்தீங்களா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாற்றத்துக்கு காரணமும் நாம் தானே. சரி சார், நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். என்னாச்சு, ஒரு நாள் வந்து ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் என் பையனை பார்த்துக்கோங்க அப்படின்னு விட்டேன். ஆனால் பட் அவர் இல்லை, நான் கமிட் ஆகியிருக்கேன் வேறு ஒரு ஒர்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே கம்பேர் பண்ணோன்னா நம்மளாம் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் நம்மளுடைய ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போவோம். நம்ம வந்தாலே அந்த முக மலர்ச்சியோடு அவங்க வந்து அந்த விருந்தோம்பலில் ஈடுபடுவாங்க. என்ன முதல்ல சாப்பிட்ற, அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன ஏதுன்னா, எங்கள் தாத்தாலாம் நான் ஊருக்கு போனாலே வந்து எனக்கு அப்படியே ஃபஸ்ட்டு அந்த ஐஸ்கிரீம் குச்சி, அந்த குச்சி ஐஸ்லாம் நிறையா இருக்கும், அங்கே விதவிதமாக ஐஸ் இருக்கும், பாலித்தீன் கவரில் கூட அடித்து அந்த மாதிரி கொடுப்பாங்க, ஜூஸ் மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நுங்கு, இந்த சீசனில் நுங்குலாம் அதிகமாக கிடைக்கும், இளநீர், இதெல்லாம் கிராமங்களில் அதிகமாக கிடைக்கும். அதை வச்சு ஈவினிங் சைடில் எப்படி அந்த 30 நாள் எப்படி போகுது அப்படிங்கிறதே எங்களுக்கெல்லாம் தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக போகும். திருப்பி ஏண்டா ஊருக்கு போகிறோன்னு இருக்கும். ஆனால் இன்றைக்கி பசங்களாம் பார்த்தீங்கன்னா படிச்சிட்ருக்காங்க, படித்து முடிச்சுட்டு லீவ் வருது, திருப்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அது படித்து முடிக்கிறாங்க, அப்புறம் அகாடமிக் ஸ்டார்ட் ஆகுது. எஸ், இந்த நிலைமையில் தான் போயிட்டுருக்கு. தொடர்ந்து பேசலாம், சிறுவர்களுக்கு இந்த ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எந்த அளவுக்கு அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் ஆகும், இல்லை அது அவசியம் தானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. முன்னிணைப்பு என்ன 044 சேர்த்துக்கோங்க. அடுத்த பாடல் 10 தல திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 5:39 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சின்ன வயசுல அந்த ஸ்பெஷல் கிளாஸ்ல அவசியமா அப்படின்னு கேட்டா, எஸ் அவசியம்தான் அப்படின்னு ராஜமாணிக்கம் சொல்லியிருக்காரு ஃபேஸ்புக்கில். பர்வதவர்தினி, அதுக்கடுத்தது சிவராம் நாகராஜன்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு, மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம், ரங்கராஜன் உள்ளிட்டோர்லாம் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ரங்கராஜன் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக அவசியம்ங்க, படிக்கணும், ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்தோணி ராஜும் வந்து அவசியம் அப்படிங்கிறதுக்கு ஓட்டு போட்டிருக்காரு. பாபு முள்ளக்காடுலேருந்து வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. பாலகார்த்திகா, பொன்னியம்மன்மேடு, வன்னை கணேசன், சாந்தி ரமேஷ் உள்ளிட்டோர்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் சொல்லியிருக்காங்க, நம் உறவினர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்வதும் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவினர்கள் வீட்டில் இருந்தால் தானே கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு நம்மளுடைய நேயர்கள்லாம் வந்து சொல்லி நம்ம கேட்டோம். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார், சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுறேன் சார்.
0: வள்ளி மேடம், சொல்லுங்க மேடம்.
1: பசங்க எல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்பக்கூடாது சார்,
0: அனுப்பக்கூடாது,
1: ஜாலியா ஃப்ரீயா விட்டுருந்தோம்.
0: சூப்பர்.
1: ஏன்னா நம்ம படிக்க சொல்ல எப்ப பள்ளி விடுவாங்கன்னா ஆர்வமா இருப்போம், அதுல நம்ம படிப்படி சின்னச்சனா அது வேண்டாம் பதவி போய் படிப்பாங்க.
0: சூப்பர்.
1: இப்ப விளையாட உள்ளே இப்படி பண்றாங்களா அப்படி பண்றாங்க, நம்ம மேலேயே வேறு தாட்டிடும் பசங்களுக்கு, அதனால ஃப்ரீயா விளையாட விடணும் சார்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ மேடம். ஃப்ரீயா விட்டுருணுங்க பசங்களை, இல்லைன்னா நம்ம மேலேயே வெறுப்பாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மம்பட்டியான் திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பூந்தென்றல் நிகழ்ச்சியில். அப்படின்னா சிறுவர்களுக்கு இந்த ஸ்பெஷல் கிளாஸ்லாம் அவசியமா அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கோம். எஸ், அது அவங்களுடைய பெற்றோர்களுடைய அழுத்தமாக அது மாறிடக்கூடாது. ஈவன் அவங்க சிறுவர்களுடைய விருப்பமாக இருந்தால் அது ஓகே. இன்றைய காலகட்டத்தில் எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம போட்டியான உலகத்தில் தான் இருக்கோம். அப்படின்னா கூட மதிப்பெண்கள் நல்ல எதிர்காலத்தை குழந்தைங்களுக்கு சிறுவர்களுக்கு தரலாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுட்டு பெற்றோர்கள்லாம் இந்த சிறுவர்களுடைய குழந்தைகளுடைய விருப்பத்தை கேட்டு அந்த ஸ்பெஷல் கிளாஸ் சேர்க்கலாம். அதுலேயும் அவங்களுக்கு என்ன மாதிரியான கிளாஸஸ் பிடிக்கும் அப்படின்னு கேட்டும் சேர்க்கலாம். எஸ், நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய பாடல் வேதாளம் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் குழுவினர் குரலில், ரோகேஷ் வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரன் இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.
2: திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள் அணிவகுக்கும் பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, TKS கலைவாணன் குரல்களில் வாலி அவர்கள் எழுதிய இந்த பாடல்.
3: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த

திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

0: பக்தி மாலை.
1: திரையில் வந்த பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பி சுசிலா குரலில் அந்த பாடல் கேட்டு பிடித்தீர்கள். திருப்புரசுந்தரி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் கே ஜே ஜெயசுதாஸ் குரலில்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் ராஜி குரல்கள் புலவர் மாறி எழுதினது சந்திரபோஸ் இசைமாய். இந்த திரைப்பாடல் இடம்பெற்ற பக்தி பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சரணம் ஐயப்பா திரைப்படத்தில் இருந்த பக்தி மாலை நிகழ்ச்சியை

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலையின் அடுத்த நிகழ்ச்சி, அடுத்த பாடல் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் கண்ணதாசன் எழுதி பி சுசிலா குரலில் திருமலை தெய்வம் திரைப்படத்திலிருந்து வருகிற பக்தி பாடல்.

0: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ பாரதி தமிழ் பண்பலை.
1: ஆறு மணிக்கு 24 நிமிடங்களுக்கு 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் பக்தி வாலி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடரும் இந்த பாடல் டிஎம் சௌந்தரராஜன் மாதுரி அண்ட் கோரஸ் குரல்களில் ஐயாசாமி அவர்கள் எழுதினது. ஜி தேவராஜன் இசையில் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து வருகிறது.

0: பக்தி மாலை.
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
2: வாய்ப்பு அமையும் போதெல்லாம், எங்கேயாவது எனக்கு வேலைகள் சின்ன சின்ன கேப் கிடைக்கும் போது, கார் பயணங்களில் இங்கிருந்து ஒரு 20 நிமிஷம் கார் பயணம்னா கூட ஏதோ படிப்பேன். 70s முன்னாடி வந்த இலக்கியங்கள் நிறைய படிப்பேன். 60s முன்னாடி வந்தது புதுமை பித்தன் பாரதியார். இன்றைக்கும் நான் கம்பனை படிச்சு ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு கலர் அவர் காட்டிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயம் புரியுது நம்மளுக்கு, மெச்சூரிட்டி வர அலடா அலடா இவ்வளோ இருக்கா இவ்வளோ இருக்கா. அது படிச்சு முடிக்கிறதுக்கு ஆயுள் போதாது.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
3: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்சி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பல்வேறு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறுவை நெல் சாகுபடி, முக்கிய அணைகளின் நீர் இருப்பு குறித்து வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடனும் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தாவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தாவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வெடி விபத்துகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
5: நான் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தேன், இதுக்கான ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்படும். இதுல வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் டீமும் ஓனர்ஸும் அதையும் விட தொழிலாளர்களும் 3 பேரும் கலந்தாராயிச்சு இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களே முடிவெடுக்க போறாங்க. அதுக்கான வாய்ஸா நம்மளே இருக்க போறோம். இந்த மாதிரி கூட்டங்கள் இன்னைக்கு வேற நடந்ததே இல்லை, அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு கமிட்டி யாருமே இன்னும் அமைக்கவே இல்லை. நீங்க முன்னாடி ஹிஸ்டரிய கூட எடுத்து பாருங்க, எந்த மாதிரியான கமிட்டி அமைக்க போறோம். ஏன்னா அதுக்கான அனாலிசிஸ் வந்து இப்பதான் போய்கிட்டு இருக்கு. யார் யாரும் அந்த கமிட்டியில வைக்கணும் அப்படின்றத ஒரு இதுவும் நம்ம போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு அந்த அசோசியேஷனோட நம்ம ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். இது இந்த கமிட்டி அமைக்கிறதுக்கான ஒரு மீட்டிங் தான். அது நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னைக்குமே அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். முத 3 வாக்குறுதியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து தலைவர் எடுத்திருக்காருன்றது. டாஸ்மாக் விஷயத்திலயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே நாங்க புதிய ஆட்சி அமைச்சிருக்கோம், 1.5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். எங்களுக்கு ஒரு சின்ன டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இதை வந்து நாங்க கரெக்டா பார்த்து கண்டிப்பா பண்ணுவோம்.
4: தாவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறினார்.

0: உள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும், இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும், அதன் பின்னர்தான் தாவேக்கர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தவிர்க்க இயலாதது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். விலை உயர்வுக்கான காரணங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளிலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். மேலும் மே 17 மற்றும் 18 தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சந்திரகலா இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 1,000-க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை வேகமாக ஓட்டினாலோ, மாணவர்களை சாலைகளிலேயே இறக்கிவிட்டாலோ வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் எச்சரித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசோன் பானச்சிட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18

0: 28-21 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரீமஸ் இங்கை வென்றார். இப்பிரிவில் ரோனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஸ்மா தமிரி, தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் மட்டும் இந்தியா 7 தங்கப்பதக்கங்களை வென்றது. சவுதி கிராண்ட் பிரி தடகள சாம்பியன் போட்டி ரியாதில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் குரீந்தர் பீர் சிங், பிரணவ் குரவ், ஹர்ஷ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில் துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷிவாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

6:40 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை. சரி ராஜா, இளையராஜா அவங்களுடைய 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிற அன்னக்கிளி தொடங்கி நேற்று வரைக்கும் இன்னும் 50 ஆண்டுகள் இல்லை, 60, 70, 500 காற்றும் காதுகளும் இருக்கிற வரைக்கும், அந்த பாட்டு கேட்கிற திறன் இருக்கிற வரைக்கும், இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் நிலைத்து நிற்கிற அந்த இசை தந்திருக்கிற அவருக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் சொல்லிவிட்டு அவருடைய என் விருப்ப பாடல்கள் இல்லை, என் விருப்பத்தில் இப்போ திடீர்னு தோணுன ஒரு 4 பாடல்கள் எடுத்து வச்சுருக்கேன். விடுதலை திரைப்படத்தில் இருந்து மனசில் ஆண்ட அதை தொடர்ந்து இந்த பாட்டு ஏன் என் விருப்பம்னா அந்த டிங் டிங் டிங் வரும் அந்த போர்ஷனுக்காகவே இப்போ கேட்கணும்னு இருக்குது. சித்ரா வாய்ஸில் வரும் அதை தொடர்ந்து இந்த பாட்டு ஏன் விருப்பம் அப்படின்னா இந்த தருகிடதும் கடுத்து பலின் ஜடுகுடு ஜடுகுடு கடுகுடு அதுதான். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கும் என்ன மாதிரி உங்களுக்கும் பல பேர்த்துக்கு நிறைய நிறைய விருப்பம் இருக்கும் இந்த பாட்டு மேலே அதை தொடர்ந்து

எஸ் ஜானகி வாய்ஸில் நிறைய சங்கதிகள் சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். ஓகே, அண்ட் இந்த மாதிரியான பாடல்கள் இன்னொரு நாலு பாடல்கள் 7 மணி வரைக்கும் தொடர்ந்து கேட்க போகிறோம். அண்ட் இந்த பாட்டு மொதல் பாட்டு சஞ்சய் சுப்பிரமணியம் குரலில் கூட சேர்ந்து அனன்யா பட் பாடுறாங்க. இசை ராஜா இளையராஜா இசையில் விடுதலை திரைப்படத்தில் இருக்கு.

0: Who is it?
1: Don.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம், கங்கை அமரன், எஸ்பி சைலிஜா, சித்ரா குரல்கள் வைரமுத்து எழுதின இந்த பாட்டு விக்ரம் திரைப்படத்தில் இருக்கு.

0: ரெண்டு புலி மூணு
1: பாத்துக்கு
2: சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சர

0: பாட்டுக்கு
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்கள் வாலி அவர்கள் எழுதின இந்த பாட்டு சிறா ஜெயலலிதா சில உத்தம ராசப்படத்துல இருந்து

0: அற்புதமா?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நிலையத்தில் நேரம் 7 மணி.
3: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90.
4: நூறு ஆண்டு காலமாக வானொலி இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டு மற்றும் சேவை மகத்தானது. நான் கண்ணுக்கும் செவிக்குமான வேறுபாட்டை இன்று வரையிலும் மக்களுக்கு தெளிவாக பிரித்து காண்பிப்பது வானொலி நிகழ்வுகளே தான்.
5: வானொலிக்கு 90.
6: வானொலி காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை,
7: கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் வீடும், கண்ணே வழிகின்ற
6: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது,
7: இதயம் ஒரு வாசம்
6: ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

இசையோடு அசையும் இதயம், இயற்கையோடு இணையும் மனம், மனதோடு இணையும் ராகம். மனம் இறுகி இறுகி கல்லாகும் போது இலக விடுவது இசை. அவ்வினிய இசையை செவி மடலோரம் இசைய வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு அகவை 90.

இன்றைய வானொலிக்கு 90 30 ஆண்டுகள் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சி அமைப்பாளராகவும் சென்னை, ஹைதராபாத், புதுச்சேரி வானொலி நிலையங்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியவரும் வானொலியில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் குறித்த திறமையின் திசையில் தொடர் நலவாழ்வு தொடர்களான

0: ஆரோக்கிய பாரதம் வாழ்க நலமுடன் தயாரித்து வழங்கியவரும் குரல் நெறி இலக்கிய சுடர் இலக்கியம் பேசுவோம் நூற்றாண்டு கண்ட தமிழ் சிறுகதை ஆகிய தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தியவருமான
1: அகில இந்திய வானொலியின் மேலாள் நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு அருணன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, 90 ஆண்டுகளாக மக்கள் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு வாழ்த்துக்கள். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். செய்தித்தாள்களும் திரைப்படங்களும் இருந்தன, ஆனால் வானொலியின் வீச்சுக்கு ஈடு இணை இல்லை. அகில இந்திய வானொலியில் உரையாற்றாத பெருந்தலைவர்கள் யாரும் கிடையாது என்ற நிலை இருந்தது. தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி அனைத்து பிரதம மந்திரிகளும் வானொலியில் முக்கியமான உரைகளை நிகழ்த்தியுள்ளனர். அவர்களின் உரைகளில் சிறப்பானவை வானொலியின் ஆவண காப்பகத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இருக்கும் வானொலி நிலையங்களான சென்னை திருச்சி வானொலி நிலையங்களின் வழியாக மூதறிஞர் ராஜாஜி, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா தொடங்கி பல தலைவர்கள் மக்களோடு பேசியுள்ளனர். வெள்ளையர் ஆட்சியிலும் சரி, நாடு 1947 விடுதலை அடைந்த பிறகும் சரி, பல ஆண்டுகள் நம்முடைய மக்களிடையே கல்வி அறிவு குறைவாகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில் வானொலி தன்னுடைய சிறப்பான ஒரு சேவையை செய்தது என்று சொல்லலாம். தன் சுத்தம் குறித்தும், பொது சுகாதாரம் குறித்தும், சத்துணவு குறித்தும், வேளாண்மை உத்திகள் குறித்தும் நாள்தோறும் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயின. வானொலியை நாடு தழுவிய ஒரு மாபெரும் பள்ளிக்கூடம் என்று சொல்லலாம். அம்மை, காலரா போன்ற தொற்று நோய்கள் பரவிய காலங்களில் தடுப்பூசிகளின் அவசியம் குறித்து வானொலியில் மருத்துவர்கள் எடுத்து சொன்னார்கள். மக்களுக்கு புரியும் மொழியில் பேச்சு வழக்கில் எடுத்து சொன்னார்கள். சுற்றுப்புறத்தையும் உடல் நலத்தையும் பேணும் வழிமுறைகளை பொது சுகாதார அலுவலர்கள் வானொலி மூலம் விளக்கினார்கள். வேளாண்மையை அறிவியல் முறையில் மேற்கொண்டதால் பல மடங்கு உற்பத்தி பெருக்கத்திற்கு வழிவகுத்த பசுமை புரட்சியும், பால் உற்பத்தி பல்மடங்கு பெருக காரணமான நீல புரட்சியும் வெற்றி பெறுவதற்கு வானொலியின் நிகழ்ச்சியாளர்களின் உழைப்பு ஒரு மாபெரும் காரணம். புயல், வெள்ளம், நிலநடுக்கம், கடல் அரிப்பு என பேரிடர்கள் மக்களை தாக்கும் நேரங்களில் மின்சார வசதி இருக்காது, இணைய தொடர்பும் குறைந்துவிடும். அத்தகைய வாழ்வா சாவா என்கின்ற போராட்ட காலத்தில் மக்களுக்கு வானொலி உதவி கரத்தை என்றுமே நீட்டியுள்ளது. 2015 சென்னை மாநகரம் பெருமழையால் வெள்ளத்தில் தத்தளித்தது. நீரால் சூழப்பட்ட வீடுகளின் மொட்டை மாடிகளில் மக்கள் குடிநீருக்கும் உணவுக்கும் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தனர். படகுகள் மூலம் அரசு துறைகளும் தன்னார்வலர்களும் மக்களை மீட்டெடுத்தார்கள். குடிநீர், உணவு, மாற்று துணிமணிகள் ஆகியவற்றை பல பேர் கொடுத்து உதவ முன்வந்தனர். அந்த இக்கட்டான தருணத்தில் உதவி வேண்டுவோருக்கும் உதவி செய்வோருக்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்ந்தது. இரவு பகல் பாராமல் ஊழியர்கள் அனைவரும் அந்த வெள்ளத்திலும் நிலையத்திற்கு வந்து நேரலையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்கள். மக்கள் சேவையாற்ற அகில இந்திய வானொலி வழங்கிய வாய்ப்பை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். என்றும் உங்களோடு அருணன்.

0: தெரிகிறதா
1: ஆகாஷ்வாணி
0: என்று தெரிகிறதா
2: இந்த அன்புக்கரம்.

0: நண்பலை வானொலி
1: வானொலிக்கு 90
2: சற்சுவையுடன் இசைச்சுவையும் கலந்த தேனிசையாய் தென்றலோடு காற்றில் கை குலுக்கி இனிதே நிறைவுக்கு வருகிறது வானொலிக்கு 90.
3: நிகழ்ச்சி அமைப்பில் ஒரு துணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: நாளை இரவு
0: 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய்.

0: மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
1: வாய்மை முதல்லாம் எங்கேயாவது எனக்கு வேலைகள் சின்ன சின்ன கேப் கிடைக்கும் போது கார் பயணங்களில் இங்கிருந்து ஒரு 20 நிமிஷம் கார் பயணம்னா கூட ஏதாவது படிப்பேன். 70s முன்னாடி வந்த இலக்கியங்கள் நிறைய படிப்பேன். 60s முன்னாடி வந்தது புதுத்தன பாரதியார். இன்றைக்கும் நான் கம்பனை படிச்சு படிச்சு ஒவ்வொருத்தரவை படிக்கும் போதும் ஒவ்வொரு கலரை அவர் காட்டிட்டு இருக்காரு.

0: ஒவ்வொரு கலர் அவர் காட்டிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயம் புரியுது நம்மளுக்கு, மெச்சூரிட்டி வர வர வர. அலடா அலடா, இவ்வளவு இருக்கா இவ்வளவு இருக்கா, படிச்சு முடிக்கிறதுக்கு ஆயுள் போதாது.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: நூற்று 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்தியாவில் 47,970 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் போர் விமான உற்பத்தி பிரிவுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 2014 பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 46,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்ததாகவும் தற்போது இது 154,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டுவதில் ஆந்திர மாநிலம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பெட்ரோலியத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். குருகிராமில் உள்ள பெட்ரோலிய மேலாண்மை மையத்தில் நடைபெற்ற கலந்தாலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். விமான எரிபொருள் விலைக்கான மதிப்பு கூட்டு வரியை மகாராஷ்டிர அரசு குறைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 18% இருந்த மதிப்பு கூட்டு வரி இன்று முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மகாராஷ்டிர முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு காரணமாகத்தான் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 90% சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் உயர்நிலைக் குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மத்திய அரசு

வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இப்போட்டியில் இந்தியா சாதனை படைக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் ஜூலை மாதம் 23ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை செயலகத்திற்கு குறைந்தது 3 வாரங்களுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவித்துவிட்டு உறுப்பினர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விதி செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். சட்டத்தை மதித்து அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 2004ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை 54 முறை வெளிநாட்டு பயணங்களை திரு ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஐநாவிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி மற்றும் வர்த்தக முறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.6% அதிகமாகும் என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விண்வெளித்துறை தொடர்பான உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற பாரம்பரியத்தை வடிவமைப்பதில் முதலாவது மக்களவைத் தலைவர் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் முக்கிய பங்கு வகித்ததாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 1952ஆம் ஆண்டு இதே நாளில் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் பதவியேற்றதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றும் கூட அவரது சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முறையாக பணியாற்றவில்லை என்று கூறி இவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் மீது துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பெற்றோருக்கு பணம் கொடுக்க முயற்சித்தது, அரசின் ஒப்புதல் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது போன்ற புகார்கள் இவர்கள் மீது உள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தொடர்பான எந்தவொரு பிரச்சினைக்கும் ராணுவ ரீதியிலான நடவடிக்கை தீர்வாகாது என்று கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு உதவிட ஈரான் தயாராக உள்ளதாக கூறிய அவர், இருப்பினும் தற்போதைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்காக இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் ஈரான் வரவேற்பதாக திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். பாகிஸ்தானில் 9 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட பஜோர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசா ஆன்

0: பணச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் ரிமஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிமிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா விரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நிறமேழு மணி 25 நிமிடங்கள்.

0: நிலையத்தில் நேரம் 7:30.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள போகனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். கற்பக விருட்சமாம் தென்னை ஒரு முக்கியமான எண்ணெய் வித்து பயிர். தென்னையின் அனைத்து பாகங்களும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பயன்படும். வீண் என்று எதையும் நாம் தூக்கி போட வேண்டியதில்லை. ஆனால் தேங்காய்க்காகவும் தேங்காய் எண்ணெய்க்காகவும் தான் நாம் தென்னையை பயிரிடுறோம். இளநீருக்காக சாகுபடி செய்கிற விவசாயிகளும் இருக்கிறாங்க. சுமார் 4500 ஆண்டுகளாக விவசாயிகளால் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருது. வெப்பமண்டல பயிர், தண்ணீர் தேவை அதிகம் உள்ள மரப்பயிர், எண்ணெய் வித்து பயிர், அதிக சத்துக்களுடையது தேங்காய். கொழுப்பு சத்து, புரதம், தாது உப்புக்கள், வைட்டமின் பி, மேங்கனீஸ், தாமிரம், இரும்பு, செலீனியம் போன்றவை தேங்காயிலிருந்து நமக்கு கிடைக்கும். போகனையா, தென்னை மரத்தை சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. அதிகம் தேங்காய் உட்கொள்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், நோய்கள் அவ்வளவா வர்றதில்லையா. நார்ச்சத்து, கொழுப்பு அதிகமுடைய தேங்காய் நிறைய உட்கொள்வதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்குமா? இது பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்காங்க. தேங்காயில் இருக்கும் பாலிஃபினால்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமது உடம்பில் உள்ள செல்களை பத்திரமாக பாதுகாக்குதான். அப்புறம் தேங்காயை எந்த உணவு பொருளோடும் நீங்கள் எளிதாக சேர்க்க முடியும். தேங்காய் பூ தூளை கோதுமை மாவுக்கு இணையாக பயன்படுத்துவாங்க. எல்லா விதமான உணவு வகைகள்லையும், அது இனிப்பாக இருக்கலாம், காரமாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் இதை கலக்க முடியும். இவ்வளவு நன்மைகள். நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி இன்னொரு சிரமம், அதாவது அதிகமான அளவு தேங்காய் உட்கொள்வதால் அதிக சக்தி, கலோரி கிடைக்கும். அதிகம் உட்கொள்ள உடல் எடை அதிகரிக்குங்கிறாங்க. எதையும் அளவறிந்து பயன்படுத்தணும். சிலருக்கு தேங்காய்னா ஒருவித வெறுப்பு, அலர்ஜி கூட ஏற்படும். அதுக்காக தான் எவ்வளவு தேவை என்பதை அறிந்து உட்கொள்றது நல்லதுங்கிறாங்க. ஆனால் போகனையா, எப்படி பார்த்தாலும் தேங்காய் என்பது இயற்கையின் வரம். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான் முழு முதற் உணவு. தாய்ப்பாலுக்கு நிகர் எதுவும் கிடையாது. தாய்ப்பால் குடிப்பதால் குழந்தைக்கு சத்துக்கள் மட்டுமா கிடைக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது. அதுதான் இதில் கவனிக்க வேண்டியது. நாம் குடித்த தாய்ப்பால் நமது இறப்பு வரை நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தரும் பொருட்கள் தேங்காய்ப்பால்லையும் இருக்கிறதா ஓர் ஆய்வு தெரிவிக்குது. குழந்தைகள் முதல் வயசில் பெரியவங்க வரை எல்லாருக்கும் தேங்காய்ப்பால் கொடுக்கலாம். எளிதில் ஜீரணமாகக்கூடியது. இந்த மாதிரி இக்கட்டான காலகட்டங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி பெற தேங்காய்ப்பால் குடிப்போம். தேவையான அளவு தேங்காயை நமது அன்றாட உணவில் சேர்த்துக்குவோம். தன்னை சாகுபடி செய்த விவசாயியை சாகும்படி செய்யாது தென்னை தேங்காய். நல்லது செய்யலைனாலும் அல்லது செய்யாது கற்பக விருட்சம் தென்னை. அங்கங்க ரெண்டு தென்னம்புள்ளைய நட்டு வைப்போமே. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

0: ஊரெல்லாம் உள்ளத்தை மீட்டிக் கொண்டிருக்கும் இளையராஜா அவர்களின் 51வது ஆண்டு இசைப்பயணத்தில் இந்த நிகழ்ச்சியினுடைய தீமுமே அவருடைய ட்ராவல் பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி. ட்ராவலில் பஸ்ஸில் நாம் கேட்குற நிறைய பாடல்கள் உண்டு, அதில் 4-5 பாடல்கள் மட்டும் பெஸ்ட்டாக இந்த ஒரு மணி நேரத்தில் 30 மினிட்ஸில். அப்படி லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா எந்தெந்த பாடல்கள் நம்ம இப்போ ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா, மதுரை மாதிரி கொழுந்து, அதை தொடர்ந்து
1: கொடியிலே மல்லியப்பு,
0: இந்த பாட்டை தொடர்ந்து இதை தொடர்ந்து ஐ லவ் திஸ் சாங் அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன். இந்த பிரேம

இதுல இடையில ஒரு இன்டர்வியூ வரும், அதை மறக்காம கேட்டுருங்க. நான் இருக்க உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த சோக பாட்டுக்கு நடுவில் தந்தானா தந்தானா தானா நான்ட்டு வருவாரு, அதை மறக்காம கேளுங்க. அந்த பாட்டு வரும்போது 7:36 102.3 தமிழ் பண்பலையில் இப்போ கேட்க போற இந்த பாட்டு மனோ சித்ரா குரல்கள், கங்கை அம்மரன் எழுதி, இசை ராஜா இளையராஜா இசையில் எங்க ஊரு பாட்டுக்காரன் படப்பாட்டு.

1970களில் பஞ்சு அருணாசலம் என்கிற அந்த திரைப்பட தயாரிப்பாளர் வீட்டில் இருந்த ஒரு பழைய மேஜையில் இல்லை புது மேஜையில் இருந்த ஒரு பழைய ஹார்மோனியை பற்றியில் அவர் வாசித்து காட்டின ரெண்டே ரெண்டு டியூன் தான் வந்து இதோ இப்போ இந்த மதுரை மதி கொழுந்த வரைக்கும் அதை நம்ம கேட்குற இந்த நிமிடம் வரைக்கும் 50 ஆண்டுகளை தாண்டி அந்த ரெண்டு டியூனும் உன்னைக்கிளி உன்னை தேடுது அண்ட் மச்சான பார்த்தீங்களா இந்த ரெண்டு பாடல்கள் தான் அந்த ரெண்டு பாட்டில் தொடங்கின அந்த இசைப்பயணம் இப்போ வரைக்கும் அந்த கொடியிலே மல்லிகைப்பூ அதில் ஒவ்வொரு முறையும் நான் ட்ரை பண்ணுறது கூடவே பாடும்போது ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில் வரும் பாறையில் பூ முடிச்ச அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறப்போ அந்த உச்ச ஸ்தாயில் போகிறப்போ எந்த நாளும் வந்து என்னால் அதை அச்சீவ் பண்ணவே முடியல அந்த ஹை பிச்சுக்கு எப்படியாவது மூச்சு வாங்கிடுது இப்போ பாட போகிறோம் பின்னாடியே நீங்களும் பாடுங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த ஹை பிச்சை நம்மளால் ரீச் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.

கரண்ட் கட் ஆச்சு அந்த ரெக்கார்டிங்கில் அப்படிங்கிறது அவங்க பல பேத்துக்கு தெரியும். இப்போ ஒரு தகவல் நான் இன்றைக்கி தான் படித்தேன், அது ஆக்சுவலாக வந்து ரெண்டாவது டேக்கு போச்சு, சரி பரவாயில்ல சகுனம் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு ரெண்டாவது டேக் போயிருக்கு. ரெண்டாவது டேக்லேயும் இவருடைய அசிஸ்டன்ட் என்ன பண்ணிட்டாருனா ரெக்கார்டிங் வந்து ஆன் பண்ண மறந்துட்டார். என்ன சகுனமே சரியில்லைன்னு மறுபடியும் பேச்சு வந்திருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பயணம் தான் 50 ஆண்டுகளை தாண்டி இளையராஜா அவர்கள் நம்மோட இசைப்பயணமாக இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அண்ட் எந்த சோகம் எந்த மகிழ்ச்சி எதுவாக இருந்தாலும் பாட்டு இசைங்கிறது நம்ம கூடவே தானே இருக்கும். ஆனால் பெருத்த சோகத்துக்கு நமக்கு அடிக்கடி இசை தேவைப்படும்ல, அந்த மாதிரி ஒரு சோகமான பாட்டு, சோகமான பாட்டுக்கு நடுவில் ஒரு ஆலோசனை வரும் அண்ட் ஒரு கோரஸ் வரும். எவ்வளோ சோகம் உனக்கு வாழ்க்கையில் நடந்தாலும் உனக்கு நான் இருக்கேங்கிற மாதிரி இடையில் ஒரு உற்சாகமான ஒரு குரல் வரும். தேவனின் கோவில் பாட்டு, அந்த பாட்டு தான் இப்போது நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த பாட்டு சித்ரா குரலில், அறுவடை நாள் திரைப்படத்திலேருந்து. பிரேமம்

இப்படி ஆரம்பித்த அந்த இசை பயணம் 50 அல்ல, 500 அல்ல, இன்னும் 1000 ஆண்டுகள். இந்த பிரபஞ்சத்தில் காற்றும் காதுகளும் இருக்கிற வரை இந்த இசை இருக்கும். இளையராஜாவின் இசை தொடரும்.

ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தாவேக்கர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக்கர் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேக்கர் அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 2 கோல் அடித்தன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிசெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11 21-9 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பாசா ஆன் பண்ணச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18 21-11 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் ரெமுஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா, கரிஷ்மா தமிரி, தஸ்னிமர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா பிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

இசையும் நானும் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் 8:05 ஆயிட்டு கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் இசையும் நானும் நிகழ்ச்சியில் நம்ம இன்றைய இசையும் நானும் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்பது நான் ஆர்ஜே ராஜா. புத்தம் புதிய இந்த நிகழ்ச்சியில் வாரந்தோறும் இசைத்துறை சார்ந்த வல்லுநர்களை நேர்காணல் செய்ய போகிறோம். இசை மீதான அவர்களுடைய பார்வை குறித்தும் இசை பயின்றது இசை அனைவர் வாழ்விலும் ஏற்படுத்தும் தாக்கம்னு நிறைய இன்சைட்ஸ் இதில் இருக்க போது, அதுக்கு முன்னோட்டமாக இன்றைய நிகழ்ச்சியில் இசையின் வரலாறு, இசைத்துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி, இசையமைப்பாளர்களின் மாற்று யுக்தி, திரைத்துறையில் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம்னு பல விஷயங்கள் குறித்து பேச போகிறோம். குறிப்பாக தமிழ் சினிமாவில் பாடல்கள் எப்போது வந்து ஆரம்பித்தது, ஏன் பாடல்கள் சினிமாவோட ஒன்றிணைந்தது, உலக இசை எப்படி வளர்ச்சி பெற்றது,

இன்னைக்கு பின்னணி இசை, தீம் மியூசிக், பிஜிஎம், ரீ ரெக்கார்டிங் போன்ற பல பிரிவுகள் எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இசையோட சேர்ந்து இசையோட ஆரம்ப காலம் பார்த்திங்கன்னா, உலக சினிமாவிலேயே இசையின் தொடக்கம் முதல்ல வந்து மௌன படமாக தான் இருந்தது. திரையரங்கில் படம் ஓடும்போது தான் நேரடியாக இசை கலைஞர்கள் பியானோ இல்லைன்னா வயலின் வந்து வாசிப்பாங்க. 1927 ஹாலிவுட்டில் வெளியான த ஜாஸ் சிங்கர் உலகினுடைய முதல் வெற்றிகரமான டாக்கி திரைப்படமாக இருந்தது. அதுக்கப்புறம் சினிமா இசை ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாத சக்தியாக மாறிச்சு. இந்தியாவினுடைய முதல் பேசும் படம் என்ன அப்படின்னு தெரியுமா? அலம் அரா. 1931 வெளியான இந்த படத்தில் பாடல் வந்து இடம்பெற்றதுங்க. இதுவே இந்திய சினிமாவினுடைய முதல் திரைப்பட பாடல். அந்த காலத்தில் நடிகர்களே நேரடியாக பாட வேண்டியிருந்தது. தனியாக வந்து பிளேபேக் சிங்கர் அப்படின்லாம் ஒரு முறையே இல்லை. இந்த காலம்லாம் பார்த்திங்கன்னா நடிகர்கள் வேற, பிளேபேக் சிங்கர் பாடகர்கள்னு தனியாக இருக்குல்ல, அதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் யார் நடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பாடலை பாடியாகணும். அந்த மாதிரியான காலகட்டங்கள் தான் அது. தமிழ் சினிமாவில் எது முதல் பேசும் படமாக வந்தது, எதில் வந்து பாடல்கள் இருந்தது அப்படின்னு தெரியுமா? எஸ், 1931 வெளிவந்த முதல் தமிழ் பேசும் படம் என்னென்னா காளிதாஸ். அதுதான் தமிழ் திரை இசையினுடைய விடிவெள்ளி அப்படின்னே சொல்லலாம். அப்போலாம் பாடல்கள் நாடக பாணியில் தாங்க இருக்கும். பாடல்கள் நேரடியாக படப்பிடிப்பு தளத்திலேயே பாடப்பட்டு ரெக்கார்டிங்கும் செய்யப்படும். இந்த படம் 1931 தீபாவளியில் ரிலீஸ் ஆச்சு. இதில் தமிழ் அப்புறம் தெலுங்கு பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். அந்த காலத்தில் திரைப்படங்கள் முழுக்க பாடல்களாலேயே நிரம்பி இருக்கும். சில படங்களில் 40-50 பாடல்கள் கூட இருக்கும்னா பார்த்துக்கோங்க. அது ஏன் அப்படின்னு தெரியுமா? அந்த காலத்து சினிமா நாடக மேடைகள்லேருந்து வந்ததுங்க. நாடகங்களில் பாடல்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதே மரபு தான் சினிமாவிலையும் தொடர்ந்தது. எம்கே தியாகராஜ பாகவதர், எஸ்ஜி கிட்டப்பா, பியு சின்னப்பா போன்ற நாடக கலைஞர்கள் நடிகர்களே அந்த காலத்தில் அந்த படங்களில் பாடல்களையும் பாடியிருக்காங்க. எஸ், இப்போ வந்து நம்ம ஒரு பாடல்களை கேட்கலாம். தவப்புதல்வன் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் குரல்ல, கண்ணதாசன் வரிகளில் இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம்.

சரி நீதானா சரி நீதானா சரி நீதானா.

மோகன சுவை நானந்தோ மோகனோ கலையாத மோகன சுவை நானந்தோ.

நேரம் 8:18. இசையும் நானும் நிகழ்ச்சியில் இந்த இசை குறித்து தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். எஸ், 1950 1970 வரைக்கும் இந்த தமிழ் சினிமாவினுடைய பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் டி.கே. ராமமூர்த்தி இணைந்து மெல்லிசை மன்னர்கள்னு கொண்டாடப்பட்டாங்க. இந்த காலத்தில் காதல் பாடல்கள், தத்துவ பாடல்கள், சமூக விழிப்புணர்வு பாடல்கள்லாம் ரொம்பவுமே பிரபலமாக இருந்தது. 1000 படங்களுக்கு மேலே இசையமைத்த எம்.எஸ். விஸ்வநாதனின் பங்களிப்பும் ரொம்ப அளப்பரியது. பாடல்களோட தனித்துவமாக கண்ணதாசனின் வரிகள், டி.எம். சவுந்தரராஜன், பி. சுசிலா, பி.பி. ஸ்ரீனிவாஸ் போன்றோரின் குரல்கள்லாம் தமிழை வந்து உலகெங்கிலும் கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு சொல்லலாம். அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிறோம். அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 8:26 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் நினைஞ்சிருக்கும் இசையும் நானும் நிகழ்ச்சியில் அடுத்த வாரத்திலிருந்து சிறப்பு விருந்தினர்களோட இந்த நிகழ்ச்சி நேர்காணல் மூலமா நடைபெறும். இசையை பற்றிய வரலாற்றை தான் நம்ம இன்னைக்கு இந்த ஷோல வந்து தெரிஞ்சிட்டு இருந்திருக்கோம். 1976 இந்த ஆண்டு வந்து தமிழ் சினிமா இசையில் ஒரு பெரிய புரட்சி நடந்தது அப்படின்னே சொல்லலாம். இளையராஜா அன்னக்கிளி திரைப்படம் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆனார். நாட்டுப்புற இசையை மேற்கத்திய வாத்தியங்களோட கலந்து கிராமத்து மண்வாசனையை உலக

உயர்தரம் வாய்ந்த இசையாக மாற்றினதில் இவருக்கு பெரிய பங்கு இருக்குது. பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இளையராஜா பின்னணி இசையில் புதிய உச்சத்தையே தொட்டிருந்தார் அந்த காலகட்டத்தில். முன்பு பாடல்களே முக்கியமாக இருந்தது, ஆனால் மெதுவாக இந்த பின்னணி இசை அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி இடம் உருவாச்சு திரைப்படங்களில். ஒரு காட்சி சோகமாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, நகைச்சுவையாக இருக்கா அப்படிங்கிறதுக்கான உணர்வை இசை தர தொடங்கியது. ஹாலிவுட்டில் இதை ஃபிலிம் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பின்னணி இசையை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் இளையராஜா அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. கதையை வசனங்களில் மட்டும் இல்லாமல் இசையின் மூலமாகவும் சொல்ல முடியும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணவர் தான் இளையராஜா. பேசிட்டே போகலாம், நிறைய இருக்குது இந்த மேதையை பற்றி பேசுகிறதுக்கு. ஒவ்வொரு உணர்ச்சிக்குமே ஒரு தனித்துவமான பின்னணி இசை கொடுத்துருப்பார். பல படங்கள் இசைக்காகவே ஹிட்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். மௌனராகம், நாயகன் போன்ற திரைப்படங்கள்லாம் பின்னணி இசையில் பின்னி பெடல் எடுத்திருப்பார். எஸ், இசை குறித்து இவர் வந்து இசையமைத்த பாடல் சங்கீத மேகம் அப்படிங்கிற பாடல். மெலோடியும் வெஸ்டர்ன் மியூசிக்கும் கலந்துருக்கும் இந்த தனித்துவமான பாடல் உதய கீதம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக நம்ம கேட்க போகிறோம். பாடலில் தொடக்கத்தில் வரும் சிந்தசைசர், பேஸ் கிட்டார், ட்ரம்ஸ் போன்ற வெஸ்டர்ன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்பாடு 1980 காலகட்டங்களில் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை மியூசிக் லவர்ஸுக்கு கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் மெட்டில் இந்திய சங்கீதத்தோட இனிமையும் நுட்பமும் மிஸ் ஆகலைங்க. இதுதான் இளையராஜாவுடைய தனி சிறப்பு. எஸ், கேட்கலாமா சங்கீத மேகம் அப்படிங்கிற பாட்டை?

இளையராஜாவுடைய இசையமைப்பில் அந்த மாதிரி ஒரு இசையை பற்றின ஒரு படம் வந்ததுங்க, சிந்து பைரவி அப்படிங்கிற படம். கர்நாடக இசை அப்படிங்கிறது வெறும் மேட்டுக்குடி மக்களுக்கு மட்டுமே கிடையாது, அது ஒரு கிராமத்து சாமானிய மக்களுக்கும் புரியும் நெஞ்சார்ந்த கலை அப்படிங்கிறத மிக ஆழமாக, அதே சமயம் துள்ளலான நாட்டுப்புற மெட்டோடு வாதிடும் ஒரு உன்னதமான இசை பாடல் தான். என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடறியேன் படிப்பறியேன் அப்படிங்கிற பாடல், சிந்து பைரவி திரைப்படத்திற்காக இசையை வந்து பிரதிபலிக்கும் ஒரு பாடலாக இது அமைஞ்சிருக்கும். இசை என்ன அப்படிங்கிறத சொல்கிற ஒரு பாடலாக இது இருக்கும். கேளுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

இணைந்திருக்கோம் இசையும் நானும் நிகழ்ச்சியில் தான். மறி மறி நின்னே அப்படிங்கிற பாடல் தான் கேட்டிங்க. எஸ், எப்படி இளையராஜா ஒரு புரட்சியை அந்த காலத்தில் ஏற்படுத்தினாரோ அந்த மாதிரி அன்னக்கிளியில் இன்ட்ரொடியூஸ் ஆனார். ஒரு பெரிய தாக்கத்தையே இன்றைக்கி வரைக்கும் இருக்குது, அதை யாராலையும் மறுக்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி தான் இன்னொரு ஜாம்பவான், ஏஆர் ரஹ்மான். 1990களில் இவருடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இவருடைய இன்ட்ரடியூஸ் ஆன காலத்தில் இன்னமும் இவருக்கான ஒரு டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இசைத்துறையில் தமிழ் சினிமாவை உலக தரத்துக்கு எடுத்துகிட்டு சென்றவரில் ஏஆர் ரஹ்மான் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம். சிந்தசைசர், டிஜிட்டல் மிக்சிங், வேர்ல்ட் லெவல் மியூசிக், எலக்ட்ரானிக் சவுண்ட்னு இது எல்லாத்தையும் வந்து கலந்து கட்டி அடித்தார் அவருடைய பாட்டில். அது எல்லாமே வந்து இசை ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது. ரோஜா திரைப்படம் இந்திய சினிமா இசையின் ஒளியை மாற்றிய படம் அப்படின்னே சொல்லலாம். புதிய சகாப்தம் அப்படின்னே சொல்லப்பட்டது அது வெளிவந்த காலகட்டத்தில். ஏஆர் ரஹ்மான் மின்னணு இசையை, அதாவது எலக்ட்ரானிக் மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணார். சென்னி பிரகாஷ் அப்படிங்கிற நுட்பங்கள்லாம் வந்து தமிழுக்கு கொண்டு வந்தார். தமிழ் இசை இப்போது மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, யூஎஸ், கனடான்னு புலம்பெயர் தமிழர்கள் வாழும் இடம் எல்லாத்துலேயும் வந்து ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு பாடல் இந்த செயலிகள்லாம், பல செயலிகள் இருக்குது, பாடல்களுக்குன்னு தனித்துவமான செயலிகள்லாம் இருக்குது. அதில் அந்த தமிழ் பாடல்கள் பார்த்திங்கன்னா பில்லியன் கணக்கான பார்வையாளர்களை கொண்டிருக்கு. அதில் பெரிய ஒரு பங்கு வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மெட்டுப்போடு அப்படிங்கிற பாடல் வந்து இசையை பிரதிபலிக்கும் வகையில் அமைஞ்சிருக்குங்க. எஸ், அந்த பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். மேற்கத்திய இசை கருவியான சாக்ஸஃபோனில் கர்நாடக இசையினுடைய ஆனந்த பைரவி ராகத்தை மிக துல்லியமாக வந்து வாசித்து திரை இசையில் ஒரு புதிய உலகத்தரமான ஒரு டெஸ்டிங்கை, பரிசோதனையை வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து செஞ்சிருப்பார். பாடல் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பழமையான அந்த கலைகளை போற்றும் ஒரு அந்த ஸ்லோகம் சுப்ரபாத பாணியில் இருக்கும். அந்த ஸ்லோகம் திடீரென அப்படியே வந்து துள்ளலாக நாட்டுப்புறம் மற்றும் அந்த வெஸ்டர்ன் மியூசிக் வந்து மாறுங்க, கேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள்.

இசையும் நானும் நிகழ்ச்சியில் தாங்க இணைஞ்சிருக்கோம். ஏஆர் ரஹ்மான் காலகட்டங்கள் பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் இசையிலேயே இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றிலாம் பிரதிபலிக்கிற ஒரு பாட்டு லேட்டஸ்ட்டாக அந்த அழகிய தமிழ்மகன் திரைப்படத்தில் வளையப்பட்டி தவிலே அப்படிங்கிற பாடல். அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா தவில் அப்புறம் ட்ரம்ஸ் தாளக்கட்டுகளுக்கு நடுவில் அந்த பாடகர்கள் அந்த நரேஷ் ஐயர் மற்றும் உஜ்ஜயினி சேர்ந்து பாடும் அந்த சுவாரஸ்யங்களின் கோர்வை இன்றைக்கும் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் சோஷியல் மீடியாஸில் வந்து மியூசிக் ரசிகர்களால் பெரிதும் வந்து கவனிக்கப்பட்டு வருதுங்க. நாட்டுப்புற தவில் இசையின் வேகத்தை ஏஆர் ரஹ்மான் தன்னுடைய நவீன எலக்ட்ரானிக் ட்ரம்ஸ் அப்புறம் சிந்தசைசர் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பார். கேட்டலாம், கேட்டு தான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எஸ் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா. பேசிகிட்டு இருக்கோம் இசையினுடைய வரலாறு பற்றி, இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் பாராட்டியிருக்கீங்க, இசையும் நானும் நிகழ்ச்சி இந்த வரலாறு எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. எஸ், கிராமஃபோன், ரேடியோ, கேசட், சிடி அப்படின்னு இப்போது பல்வேறு செயலிகள் ஒரு பாடல் உலகம் முழுவதும் சில நிமிடங்களிலேயே வந்து சென்று விடுகிறது. டியூன் அமைக்கிறது, வாய்ஸ் உருவாக்குறது, மிக்சிங் செய்கிறதெல்லாம் இப்போ ஏஐ மியூசிக்கே வந்து கிரியேட் பண்ணிடுது. அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து வளர்ந்துடுச்சு. எஸ், ஏஆர் ரஹ்மானுக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா, அனிருத், ரவிச்சந்திரன், அபய் சாய்

ஜெய்சங்கர் அப்படின்னு இந்த மியூசிக் டைரக்டர்ஸுடைய பரிமாணம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் நல்லா தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக அனிருத் ரவிச்சந்திரன் இசையினுடைய மிக பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா உடனே வந்து கனெக்ட் ஆகிடும் மாடர்ன் சவுண்டு, அந்த சிம்பிள் பட் அந்த ஆக்டிவ் ஹூக்ஸ் இருக்கும் அதில். அவருடைய பாடல்கள் டெக்னிக்கலாக காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும், என்னப்பா வார்த்தைகளே புரியல அது இதுன்னு நம்ம எத்தனை நெகட்டிவ் சொன்னாலும், பட் ஃபஸ்ட் லிசன்லேயே மனதில் அப்படியே ஒட்டிக்கும். அதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு, இளைஞர்களிடம் அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றினே சொல்லலாம். எஸ், இறுதி பாடலாக லியோ திரைப்படத்திற்காக வருகிறது. கேட்டு இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: வந்தியத்தேவன் உறக்கத்தில் உளறியதை பற்றி அந்த கொல்லன் வந்தியத்தேவனிடம் கூறிய பிறகு,
4: ஐயோ என்ன உளறினேன்?
5: நீ இளவரசரை பழையாறைக்கு வரும்படி வற்புறுத்தினாயா? அவர் பழுவேட்டரையர் கட்டளைப்படி சிறைப்படுவேன் என்றார். இன்னும் என்னவெல்லாமோ சொன்னாய் தம்பி. பழையாறை இளைய பிராட்டியை குறித்து கூட ஏதேதோ சொன்னாய். ஜாக்கிரதை அப்பனே, ஜாக்கிரதை.
3: வந்தியத்தேவன் வெட்கி தலைகுனிந்தான். இளைய பிராட்டியை குறித்து அனுச்சிதமாக ஏதாவது பேசிவிட்டோமோ என்று பீதியடைந்தான். இனிமேல் தூங்குவதாயிருந்தால் தனி அறையில் கதவை தாளிட்டு கொண்டு தூங்க வேண்டும், அல்லது மனித சஞ்சாரமில்லாத காட்டிலோ பாலைவனத்திலோ மலை குகையிலோ தூங்க வேண்டும்.
5: தம்பி, சுழற்காற்றில் நீ எப்படி அகப்பட்டு கொண்டாய்? எப்படி தப்பிப்பிழைத்தாய்?
3: நான் ஏறி வந்த கப்பல்

0: விழுந்து கடலில் மூழ்கிவிட்டது. முறிந்த பாய்மரத்தை பிடித்து கொண்டு வெகுநேரம் மிதந்தேன். பிறகு ஓடக்கார பெண் ஒருத்தியின் உதவியால் தப்பி கரையேறினேன்.
1: இளவரசரும் ஒருவேளை அவ்விதம் தப்பி பிழைத்திருக்கலாம் அல்லவா?
0: கடவுள் சித்தமாயிருந்தால் தப்பி பிழைத்திருக்கலாம்.
1: நேற்றிரவு நீ எங்கே தங்கினாய்?
0: கோடிக்கரையிலேதான். கடற்கரையோரத்தில் பழுவேட்டரையர் பரிவாரங்கள் ஒரே கூட்டமாயிருந்தன.

0: கூட்டமாயிருந்தன. ஆகையால் குழகர் கோவிலில் சிறிது நேரம் படுத்து தூங்கினேன். பொழுது விடுவதற்குள் புறப்பட்டு விட்டேன்.
1: அதனால் தான் உனக்கு இளவரசர் பற்றிய செய்தி தெரியவில்லை போலிருக்கிறது.
0: நீர் தெரியப்படுத்தியதற்காக வந்தனமையா. நான் பழையாறைக்கு கூடிய சீக்கிரம் போக வேண்டும். பழுவேட்டரையரின் பரிவாரத்திடம் சிக்காமல் போக வேண்டும். எந்த வழியாக போவது நல்லது?
1: பழுவேட்டரையர் தஞ்சாவூர் ராஜபாட்டையில் போகிறார். நீ முல்லையாற்றங்கரையோடு போனால் பழையாறையை அடையலாம்.
0: நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே குதிரை குழம்புக்கு கவசம் அடித்துக் கொடுத்தால் நல்லது.
1: இதோ
0: என்றான் கொல்லன். வளைத்து காய்ச்சியிருந்த இரும்பை சுத்தியினால் அடிக்கத் தொடங்கினான்.
1: இது பெரிய பழுவேட்டரையருக்கு, இது சின்ன பழுவேட்டரையருக்கு, இந்த அடி சம்புவரையருக்கு, இது மழவரையருக்கு
0: என்று சொல்லிக்கொண்டே அடித்தான். இதிலிருந்து அந்த சிற்றரசர்கள் பேரில் நாட்டு மக்கள் எவ்வளவு கோபம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒருவாறு வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். குதிரை குழம்புக்கு லாடம் அடித்து முடிந்தது. செய்து கொடுத்த வேலைக்காக கொல்லனுக்கு காசு தர வந்தியத்தேவன் எத்தனித்தான். கொல்லன் அதை பெற்றுக்கொள்வதற்கு மறுத்துவிட்டான்.
1: நீ நல்ல பிள்ளை என்பதற்காக செய்து கொடுத்தேன், காசுக்காக செய்து தரவில்லை என்றான்.
0: வந்தியத்தேவன் மறுபடியும் கொல்லனுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொண்டு புறப்பட்டான். புறப்படும் சமயத்தில் கொல்லன்,
1: தம்பி, பழையாறைக்கு நீ எதற்காக போகிறாய்
0: என்று கேட்டான். ஐயா, நீங்கள் என்னை பற்றி அதை பற்றி ஒன்றும் கேட்காமல் இருந்தால் சரி, நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றான் வல்லவரையன். கொல்லன் சிரித்துவிட்டு,
1: அப்பனே, நீ துரிதமாக கெட்டிக்காரனாகி வருகிறாய். தூங்குகிற போதும் எவ்வளவு ஜாக்கிரதையாயிரு
0: என்று சொல்லி விடை கொடுத்து அனுப்பினான். வந்தியத்தேவன் மறுபடியும் பிரயாணம் தொடங்கிய போது சூரியன் அஸ்தமிக்கும் நேரமாகிவிட்டது. சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்தி மயங்கி இருள் சூழ்ந்து வந்தது. இதற்குள் முல்லையாற்றங்கரையை வல்லவரையன் பிடித்து விட்டான். அதற்கு மேல் ஆற்றங்கரையோடு போக வேண்டியதுதான். வழி விசாரிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. முன்னிருட்டு வேளைதான். ஆனால் வானத்தில் ஆயிரங்கோடி நட்சத்திரங்கள் ஒளிச்சுடர்களாக விளங்கின. முல்லை நதியின் கரைகளில் மரங்கள் அதிகமில்லை. சிறிய சிறிய புதர்கள் தான் இருந்தன. ஆகையால் வழி கண்டுபிடித்து போவதற்கு வேண்டிய வெளிச்சங்கள் விண்மீன்கள் தந்தன. வானத்தில் ஜொலித்த நட்சத்திரங்களோடு போட்டியிடுவது போல ஆயிரக்கணக்கான மின்மினி பூச்சிகள் நதிக்கரை புதர்களை சுற்றி வட்டமிட்டு விளையாடி கொண்டிருந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் உற்சாகம் ததும்பியது. அதற்கு பல காரணங்கள் இருந்தன. நாடெல்லாம் இளவரசரை பற்றிய கவலையில் ஆழ்ந்திருக்கும் போது அவனுக்கு மட்டும் அவர் பத்திரமாயிருக்கிறார் என்ற செய்தி தெரிந்திருந்தது. இளவரசரிடம் சோழ நாட்டு மக்கள் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார்கள் என்பதை ஓரளவு தெரிந்து கொள்ள முடிந்தது. மந்திரவாதி ரவிதாசனை அவன் மறுபடியும் ஏமாற்ற முடிந்ததை நினைத்து குதூகலமாயிருந்தது. இதையெல்லாம் விட குந்தவை தேவியை சீக்கிரத்தில் பார்க்கப் போகிறோம் என்ற எண்ணம் அவனுக்கு எல்லையில்லாத மனக்கிளர்ச்சியை அளித்தது. விருமனேயா பார்க்கப் போகிறான்? இளைய பிராட்டி கூறிய காரியத்தை செய்து முடித்துவிட்டு பார்க்கப் போகிறான். அந்த காரியத்துக்கு ஏற்பட்ட தடங்கல்களையெல்லாம் நினைத்து அவற்றையெல்லாம் தான் எதிர்த்து வெற்றி கொண்டதையும் எண்ணி அவன் பெருமிதம் அடைந்தான். நாளை மாலை இந்த நேரத்திற்குள் இளைய பிராட்டியை சந்தித்து விடுவோம் என்பதில் சந்தேகமில்லை. ஆஹா, அந்த சந்திப்பை குறித்து எண்ணும் போதே அவனுக்கு மெய்சிலிர்த்தது. நட்சத்திரச் சுடர்களால் விளங்கிய வானமும் மின்மினி பறந்த பூமியும் சலசலவென்ற சப்தத்துடன் ஓடிய முல்லையாற்று வெள்ளமும் மந்த மந்தமாக வந்த குளிர் பூங்காற்றும் வந்தியத்தேவனை பரவசமடையச் செய்தன. வானமும் பூமியும் ஒரே ஆனந்தமயமாக அவனுக்கு அச்சமயம் தோன்றின. பழைய காதல் பாட்டு ஒன்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது. தான் வாய்விட்டு உற்சாகமாக பாடுவதற்கு தகுந்த இடம்தான் இது. சுற்றுப்புறமெங்கும் மனித சஞ்சாரமே கிடையாது. ஏன், பட்சிகள் கூட கூடுகளிலே சென்று அடங்கிவிட்டன. அவன் பாடுவதற்கு தடை என்ன இருக்கிறது? இதோ அவன் பாடிய பாட்டு. யாரை மனத்தில் நினைத்து கொண்டு பாடினான் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? வான சுடர்களெல்லாம் மானே உந்தனைக் கண்டு மேனி சிலிர்க்குதடி, அங்கே மெய்மறந்து நிற்குதடி, ஏனோ உந்தன் குரல்தான் தென்றலோ உன் வாய்மொழிகள், மீனொத்த விழிமலர்கள் கண்டால் வெறி மயக்கம் தருவதேனோ. வந்தியத்தேவன் இப்படி பாடி முடித்தானோ இல்லையோ, அவனுடன் போட்டி போடுவது போல தூரத்தில் நரிகள் ஊளையிடத் தொடங்கின. அதே சமயத்தில் மனித குரலில் கலகலவென்று சிரிக்கும் சப்தம் கேட்டது. வந்திய

0: தேவன் சிறிது மிரண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனுடைய கை உடைவாளில் சென்றது. புன்னை மரம் ஒன்றின் கரிய நிழலிலிருந்து ஓர் உருவம் வெளிப்பட்டது.
1: தம்பி, உன் பாட்டு பிரமாதம், நரிகளின் பேட்டி கானம், அதைவிட பிரமாதம்
0: என்று கூறிவிட்டு தேவராளன் மீண்டும் சிரித்தான். அந்த இடத்தில் அந்த நேரத்தில் தேவராளனை பார்த்ததும் வந்தியத்தேவனுடைய உள்ளம் சிறிது துணுக்குற்றது. கடம்பூர் அரண்மனையில் தேவராளன் விரியாட்டம் ஆடியதும் அப்போது அவன் கூறிய மொழிகளும் நினைவுக்கு வந்தன. நடுக்கடலில் சுழற்காற்று குமுறிக் கொண்டிருந்த வேளையில் ரவிதாசனும் தேவராளனும் சொன்ன செய்திகளும் ஞாபகத்துக்கு வந்தன. அவற்றில் எவ்வளவு உண்மை எவ்வளவு கற்பனை என்று கண்டுபிடிப்பது கடினம். ஆனாலும் அவர்கள் ஏதோ ஒரு மர்மமான பயங்கரமான சதியில் சதி செயலில் ஈடுபட்டவர்கள் என்பது நிச்சயம். அவர்களில் ஒருவனிடம் இந்த சமயம், அதுவும் இந்த நிர்மானுஷ்யமான இடத்தில் அகப்பட்டு கொண்டோமே என்று நினைத்தான். அவனிடமிருந்து தப்பி குதிரையை வேகமாக தட்டிவிட்டு கொண்டு போய்விடலாமா என்று ஒரு கணம் எண்ணினான். அந்த எண்ணத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். தூரத்தில் தீயின் வெளிச்சம் தெரிந்தது. அது சுடுகாடாய்த்தான் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு மண்ணுடல் தீக்கிரையாகிக் கொண்டிருக்கிறது. அந்த மண்ணுடலில் உயிர் இருந்த காலத்தில் எத்தனை எத்தனை ஆசாபாசங்களால் அலைபுரண்டிருக்கும், எத்தனை இன்ப துன்பங்களை அது அனுபவித்திருக்கும். அரை நாழிகை நேரத்தில் மிச்சம் இருக்கப் போவது ஒரு பிடி சாம்பல்தான். உலகில் பிறந்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அடைய வேண்டிய கதி அதுவேதான். மன்னாதி மன்னர்களும் சரி, ஏழை பிச்சைக்காரனும் சரி, ஒரு நாள் அக்னிக்கு இரையாகி பிடிசாம்பலாகப் போக வேண்டியவர்களே. திகில் வந்தது போலவே திடீரென்று விட்டுப் போய்விட்டது. இந்த வேஷ வஞ்சகக்காரனுக்கு பயந்து எதற்காக ஓட வேண்டும்? ஏதோ இவன் சொல்லுவதற்காகத்தான் வந்திருக்கிறான். இதை கேட்க வைக்கலாமே. ஒருவேளை கொல்லன் உலைக்களத்தில் தான் நுழைந்தபோது அங்கிருந்து பின்பக்கம் சென்று மறைந்து கொண்டவன் இவன்தான் போலும். அந்த அதிசயமான வாள் கூட இவனுடையதாக இருக்கலாம். அதன் கைப்பிடியில் அருகில் மீனின் சித்திரம் இருந்ததல்லவா? இவனுடன் கொஞ்சம் பேச்சு கொடுத்தால் புதிய செய்தி ஏதேனும் தெரியக்கூடும். ஆகையால் குதிரையை மெதுவாகவே செலுத்தினான் வல்லவரையன். முதன் முதலில் புதிது புதிதாக லாடம் அடிக்க பெற்ற அந்த குதிரையும் நடப்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டதாக தோன்றியது. அதை விரட்டி அடிக்க மனம் வரவில்லை.
2: இங்கே எப்படியப்பா திடுதிப்பென்று வந்து முளைத்தாய் என்று கேட்டான் வல்லவரையன்.
1: நான் அல்லவா அந்த கேள்வியை கேட்க வேண்டும்? உன்னை நடுக்கடலில் கப்பல் பாய்மரத்தோடு கட்டிவிட்டு வந்தோமே, நீ எப்படி தப்பித்தாய் என்றான் தேவராளன்.
2: உனக்கு மட்டும்தான் மந்திரம் தெரியும் என்று நினைத்தாயோ?
1: எனக்கும் கொஞ்சம் தெரியும் அப்பா. மந்திரத்தில் உனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது பற்றி எனக்கு மகிழ்ச்சி. என்னுடைய மந்திர சக்தியினால் நீ இங்கே தனியாக போய்க் கொண்டிருப்பாய் என்று நானும் அறிந்து கொண்டேன். அதனால்தான் நான் முன்னாலே வந்து காத்திருந்தேன்.
2: ஏன் காத்திருந்தாய்? என்னிடம் உனக்கு என்னப்பா காரியம்?
1: நீயே யோசித்துப்பார், அல்லது மந்திர சக்தியினால் கண்டுபிடி.
2: உங்களுடைய ரகசியங்களை நடுக்கடலில் என்னிடம் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அவற்றில் எவ்வளவு உண்மை எவ்வளவு கற்பனை என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த ரகசியங்களை நான் மறந்துவிட தீர்மானித்து விட்டேன். யாரிடமும் சொல்லப்போவதில்லை.
1: அதை பற்றி நானும் கவலைப்படவில்லை. எப்போது நீ அந்த ரகசியங்களை யாரிடமாவது சொல்லலாம் என்று நினைக்கிறாயோ அப்போது உன் நாக்கு துண்டிக்கப்படும். நீ வாய் பேச முடியாதவனாகி விடுவாய்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: உறையூர் கம்மாள தெருவுல ஒரு வீடு. வீரபத்ர ஆச்சாரியங்கிற முதியவர் தம் பேத்தி வள்ளிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்பெல்லாம் கொல்லுப்பற்றையில வாளும் வேலும் சூலமும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பட்டணத்திலையும் கம்மாள தெருவு தான் எப்பவும் ஜே ஜேன்னு இருக்கும். இப்ப கொல்லு வேலை குறைஞ்சு போயிட்டதால இந்த தாத்தா தோழிகளை வச்சு ஜோசியமும் பார்த்துக்கிட்டு இருக்கார். இது ஆசிரியரின் பார்த்திபன் கனவு நாவல்ல ஒரு காட்சி. இப்ப வந்தியத்தேவன் வந்திருக்கிற கொல்லுப்பற்றையில இதே நிலை. வாளையும் வேலையும் கேட்பாருல்ல, பழைய படைக்கருவிகளை விற்கிறதுக்காக வர்றாங்கிறார் இந்த பெரியவர். மாற்று தொழிலா எதை செய்யறாருன்னு தெரியல, ஆனா தன்னை தேடி வர்றவங்களிடம் ரொம்ப அன்பா நடந்துக்கிறார். மீன் உருவம் பொறிக்கப்பட்ட வாழை வாங்கிக்கிட்டு போக வந்தவன் என்ன கூலி வேணும்னு கேட்டபோது, கூலி வேணாம், பழுவூர் இளையராணிக்கு என் காணிக்கையா இருக்கட்டும்ங்கிறார். இதை

0: காலத்தில் கேட்டுக்கிட்டு இருந்த வல்லவரையன் இதன் தொடர்ச்சியா துண்டு துண்டா கண்ட கனவுகளை பார்த்தோம். கனவு காட்சிகளுக்கு வந்தியத்தேவன் குரலும் கொடுக்கவே கதவை சாத்தி குதிரையும் கொல்லைப்புறத்துக்கு கொண்டு போய் கட்ட ஏற்பாடு பண்ணிடுறார். பாவம் அறியா பிள்ளை, பகல்ல இப்படி தூங்குறவன் ராத்திரி எப்படி தூங்க மாட்டான். மெல்ல விசாரிக்கிறார். நல்லாவே விழிச்சுக்கிட்ட அந்த பிள்ளை மிக மிக கவனத்தோட பதில் சொல்றான். சில தொடர்களை பார்க்கலாமா? முல்லையாறு காவேரியின் கிளை, வெண்ணாற்றிலிருந்து பிரிஞ்சு கோரையாற்றோடு இணைஞ்சு முத்துப்பேட்டை வரை பாமணி ஆறு பாயுதுன்னா முல்லையாறு கோவை ஆற்றுக்கு குறுக்கே பாய்ந்து ஓடும் சிற்றாறு. மின்மினி பூச்சி, வண்டு வகையைச் சேர்ந்த இந்த பூச்சிய கண்ணாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. இதன் உடல்ல லூசிஃபரன் என்கிற வேதிப்பொருள் இருக்குது. இது வினை புரியும் போது வெப்பமில்லாத ஒளி வெளிப்படும். இதே போல சில வகை ஆழ்கடல் மீன்களுக்கும் ஒளிரும் தன்மை உண்டு. ஆசா பாசங்கள், இதன் பொருள் ஆசையாகிய கட்டு, அதாவது ஆசையும் பாசமும் சமமான அம்சங்கள். தமிழில உண்மை தொகை. வடமொழி இலக்கணப்படி இதன் அமைப்பு துவந்த்வ சமாசம், சமமான பொருள்கள் கொண்ட ரெண்டு சொற்களின் சேர்க்கை. அப்பனே, வேகமா கெட்டிக்காரன் ஆயிட்டு வர, தூங்கும் போதும் ஜாகிரதையாயிருந்து பெரியவர் விடை கொடுத்து அனுப்பினார். தற்றைக்கெல்லாம் தேவரானிடம் சிக்கிக்கிறான்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.

நேரம் 9:15 இணைந்திருக்கிறோம் என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் அம்பிகாபதி திரைப்படத்திற்காக ஜாவேத் அலி குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மானின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் தேரே இஷ்க் மெயின் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் இசையில். கேட்டிணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை கேட்டுட்டு வந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக ஹரிணி மற்றும் ஸ்ரீகாந்த் குரலில், கபிலன் வரிகளில் வித்யாசாகரின் அட்டகாசமான இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: சிகரெட் ஓகே வெக்கம்
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை

நேரம் 9:33 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மொழி திரைப்படத்திற்காக சுஜாதா குரலில் வித்யாசாகரின் இசையில்.

அருமையான மெல்லிசை பாடல்களை கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன் நிலாவே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் திருட்டு பயலே திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் குழுவினர் பாடியது. வைரமுத்து வரிகளில், பரத்வாஜின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நிறைவாக நீங்கள் கேட்டது காந்தாரா திரைப்படத்திற்காக வராகரூபம் எனும் பாடல். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சந்திரமுகி திரைப்படத்திற்காக திப்பு குழுவினர் குரலில் வித்யாசாகர் இசையில்

0: தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தத்தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட
1: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது நரசிம்மா திரைப்படத்திற்காக.

0: இதுவரை நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன் நிலாவே, அருமையான மெல்லிசை பாடல்களை கேட்டோம். நேரம் 10 மணி.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தான் நினைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் பிடிக்கும், உங்கள் நேம், உங்களுடைய பிளேஸ் இதை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா, எந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும் நோட் பண்ணிக்கோங்க. 9444000123. ரிப்பீட் பண்ணுறேன், 9444000123. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். அந்த வகையில் முதலாவதாக மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் முதல் பாடலாக வருகிறது. கோவையிலிருந்து சிவசுப்பிரமணியம் என்ற நேயரின் விருப்ப பாடலாக கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் டம் கொண்டாட்டம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். எஸ் வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் வந்து என்ன படத்திலிருந்து என்ன பாடல் அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணணும், அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். எஸ் நோட் பண்ணிக்கோங்க, 9444001023 இந்த நம்பருக்கு தான் நீங்கள் மெசேஜ் பண்ணணும், என்ன படம் என்ன பாடல் அப்படின்ட்டு இந்த பாடல் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ராஜேஷ் என்ற என்ற நேயரின் விருப்ப பாடலாக ஜி படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் மற்றும் குழுவினர் குரலில், பா விஜய் வரிகளில், வித்யாசாகரின் இசையில்.

நேரம் 10:11 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு இந்த நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில நேயர்களின் விருப்ப பாடல் வந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்ததாக வேப்பேரியின் சிக்கேயன் என்ற நேயருக்காக தாம்தும் திரைப்படத்தில் இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல, நா முத்துக்குமார் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடலை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9444-0001023, 9444-0001023. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய விருப்ப படம், விருப்ப பாடல் மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வில்லு திரைப்படத்திற்காக தேவஸ்ரீ பிரசாத் இசையில்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் காதலில் விழுந்தேன் திரைப்படத்திற்காக கார்த்திக் குழுவினர் குரலில், நெப்போலியன் வரிகளில், விஜய் ஆண்டனியின் இசையில். திருமழிசையிலிருந்து நாகராஜன் என்ற நேயரின் விருப்ப பாடலாக

நேரம் 10:33 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்ட பாடல் "நான் அவன் இல்லை" திரைப்படத்திற்காக வெங்கட்ராமன் எனும் நேயரின் விருப்ப பாடலாக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக "இரட்டைவாள் குருவி" திரைப்படத்திற்காக பாடல் வருது. கேஜே யேசுதாஸ் குரலில், மேத்தா வரிகளில், இளையராஜாவின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிறைவான பாடல் யுவஸ்ரீ என்ற நேயரின் விருப்ப பாடலாக கேட்டோம். நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு மெசேஜ், என்ன படத்திலிருந்து எந்த பாடல் அப்படிங்கிறது, 9444001023 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வடசென்னை திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் குரலில், விவேக் வரிகளில், சந்தோஷ் நாராயணனின் இசையில். ஏழு கிணறிலிருந்து அபுதாஹீர் என்ற நேயரின் விருப்ப பாடலாக கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரலில் நாமத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் உஷா சீதாராமன் என்ற நேயரின் விருப்ப பாடலாக வருகிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. வாட்ஸ்அப் வழியாக விருப்ப பாடலை கேட்ட நேயர்களுக்கும், முகநூல் வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நான் விடைபெறப்போகும் நேரம் திருச்சி. மற்றும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இணையலாம். நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த பாடலாக வருகிறது தர்மதுரை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜாவுடைய இசையில், அடையாளம் பட்டிலிருந்து ராஜேஸ்வரி என்ற நேயரின் விருப்ப பாடலாக, அதற்கடுத்து கடல் திரைப்படத்திற்காக மோனிகா என்ற நேயரின் விருப்ப பாடலாக அடுத்தடுத்து வருகிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் பெரிசூடன், இசை இளையராஜா.
4: விழியில் விழுந்து இதயத்தில் நுழைந்தாய், எப்போதும் நான் என்பது நீ ஆவாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அன்னை வயல் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை சிற்பி. மெய் மறந்த எனக்கு உண்மை புரிய வைத்தாய், இருந்தும் நான் மீளவில்லை உன் மெய்யழகால்.

தொடரும் பாடல் என்னுயிர் சாந்தி திரைப்படத்திலிருந்து முத்துலிங்கம் வரிகளில் மனோ சித்ரா பாடியது. தழுவும் உன் நினைவுகளால் எண்ணங்கள் வானில் பறக்கிறது.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா. அலைகடல் மேல் ஆடிடும் படகாய் மனம், துடுப்பாய் நீ எப்போது கரை சேர்வோம்.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் இளவரசன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை தேவா. உன் பாதையை பின்தொடர்கிறேன் நிழலாக.

அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டு மாப்பூட்டி பட ஒன்னொரு கட்டு பாவோ திரிப்புச்சோ கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க போ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: கட்டிக்கலாமா?
1: அடுத்து ஒலிக்க வரும் பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நெடுநாள் ஆசை தீர்ந்தது இன்று உன்னோடு நான்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இன்னிசை மழை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலியேற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இரவுகள் எல்லாம் இதயத்தை தாக்குகிறது. காரணம், உன் வரவை எதிர்நோக்கி கண்கள் மூடாமல் இருக்கிறது.

0: அடுத்து ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா. என் நினைவுகள் எல்லாம் எப்போதும் நீதான் இருக்கின்றாய்.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

நேரில் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சாந்தி ரமேஷ், ஹேமலதா, சோமசுந்தர பிரபு, அன்புராணி, கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், பி புஷ்பா, பம்மல் காமராஜபுரம், தூத்துக்குடி சி பாலசுப்பிரமணியன், முரளிதரன் விழுப்புரம், பாபு முள்ளக்காடு, டிநகர் ரங்கராஜன், மனோகரன் கரையாம்பாளையம் கோயம்புத்தூர், வீரராகவன் மாதவரம், ரங்கசாமி ரங்கசாமி ஒண்டிப்புதூர் கோவை மாவட்டம், எம் முனிராஜ் முனிராஜ்யம் ஸ்ரீதேவி தருமபுரி, ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மேற்கு மாம்பலம், மதுரா குளத்தூர் பாலு, ஏழுகிணறு அபுதாகிர். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் பாடியது. கங்கை அமரன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்லை நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத அரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: பதினஞ்சு லட்சம் அதிலே ஒண்ணு வரல என்ன அவமானம் தான் மிச்சம். அஞ்சு குதிரை ஒண்ணா வந்தா ரூபா பதினஞ்சு லட்சம் அதிலே ஒண்ணு வரல என்ன அவமானம் தான் மிச்சம். பஜ கோவிந்தம் பர்பிள் ஹீ த ஜாக்பாட் ஹில்லி பில்லி சவுண்ட் ஆஃப் மியூசிக் ஜாக்பாட் ஐ ஆம் நோ ஏஞ்சல் ஜாக்பாட் யூ டோலிங் ஜாக்பாட்
1: Jackpot! Courage! Jackpot!

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி FM, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது பஞ்சவர்ண கிள்ளி திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
2: வா வா வா வா வா வா வா வா, கண்ணே வாடா கண்மணி வாடா, பொன்னே வாடா பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா அருகே வாடா.

தொடர்வது சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து அம்பிலி பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை ஜி. தேவராஜன்.

0: நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: கோவிலூர் கே ஜி கல்யாண சுந்தரம் அவர்கள் தவில்.
1: தேவதேவ கலையாமித்தே. சுவாதி திருநாள் கிருதி ராகம் மாயா மாளவ கௌளை ரூபகதாளம்.

பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வஞ்சம் நிறை உலகில் என்ற எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல், ஊர்மிக்கா ராகம், ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கோவிலூர் கே ஜி கல்யாண சுந்தரம் அவர்கள் தபல்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 5:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: ஒலிக்க வருவது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம்.
2: சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம்.

யௌசச்சந்திராக்க நக்ஷத்ராகம் திசோ பூர்மஹோததிஹி வாசுதேவஸ்ய வீர்யேண விதிருதானி மஹாத்மனஃ சசுராசுர கந்தர்வம் சயக்ஷோரக ராட்சஸம்.